0: ಹಿಮವದ್ಗಂಗ ಪ್ರೇಂಕಾರ ಅರ್ಣವ ಕೌಸ್ತುಭ ಪ್ರೇಂಕಾರ ಮಂತ್ರ ಸರ್ವಸ್ವ ಪ್ರೇಂಕಾರ ಪರಸೌಖ್ಯದ
1: அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ மூகாம்பிகா ஸ்தோத்திரம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 10 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையஞ்சல்
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக

0: பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 FM ரெயின்போ பண்பலையில் 6:03 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். ஒரு நல்ல சொல் நல்ல நாளுக்கான துவக்கம், நல்ல சிந்தனை நல் வாழ்வுக்கான துவக்கம். புலரும் இந்த புது பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய காலை தின்றல் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணையும் நானாஜே பிரகதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் இன்றைய குரலும் விளக்கம் பகுதியில் இடம்பெறுவது விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 89வது குறள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமை ஆகும். அது அறிவிழிகளிடம் உள்ளதாகும். மீண்டும் குறள் எண் 89 அதிகாரம் விருந்தோம்பல். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமையாகும். அது அறிவிழிகளிடம் உள்ளதாகும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் கே கணேசன் அவர்கள்.
2: இன்றைய தலைப்பு திருக்குறள் பார்வையில் மெய்ய உணர்வு. பொதுவாக இறைவனை மெய்ப்பொருள் என்று சொல்வார்கள். வள்ளுவர் அழகாக மெய்ய உணர்வு என்ற அதிகாரத்தில் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அந்த திருக்குறள் மூலமாக சுட்டிக்காட்டுறார். இறைவன் மெய்ப்பொருள், இறைவனிலிருந்து வரக்கூடிய அனைத்து உயிர்களும் மெய்ப்பொருள். அப்படி ஒரு பார்வை நமக்கு இருக்கின்ற போது மட்டும்தான் நமக்கு மெய் உணர்வு வரும். எல்லா உயிர்களும் இறைவனுடைய குழந்தைகளாக எண்ண வேண்டும். நம்முடைய கூட பிறந்த சகோதரிகள் எப்படி நாம் என்றோமோ அதேபோல் உலகத்து உயிர்கள் அத்தனையுமே மெய்ப்பொருளிருந்து வந்தது. நாமெல்லாம் ஒரே அண்ணன் தம்பி என்ற அந்த சகோதர மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு 5 பண்புகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பொதுவாக மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் அழகாக சுட்டி காட்டுவாங்க. இறைவனுக்கு சமமாக பெண்களை வள்ளுவர் சொல்கின்றார். அறன் வரையான் அல்லவை செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாமை நன்று என்ற திருக்குறள் மூலமாக படைப்பாற்றலுக்கு சமமாக இருக்கக்கூடிய பெண்ணை நாம் என்ன செய்யணுங்க, தெய்வத்துக்கு சமமாக நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். உயிரை தந்தனால தந்தை என்று சொல்ல வருது, அதே நேரம் உயிரை தாங்கி வளர்த்தனால தாய். அதனால தான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இறைத்தன்மைக்கு சான்றாக வாழக்கூடியவர்கள் சான்றோர்கள். அப்படி இறைத்தன்மை முழுமையாக கருணை அதிகமாக இருக்கிறது யாரிடம் இருக்கு என்றால் பெண்ணிடம் இருக்கு என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆணுக்கும் கருணை இருக்கு, ஆனால் விழுக்காடு கம்மியா இருக்கும். அதனாலதான் சான்றோன் என கேட்டதா, இறைத்தன்மைக்கு சான்றாக பெண்ணாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த கருணையான பண்பு தான் மெய்யுணர்வு.

0: அன்பும் கருணையும் சேர்ந்துதான் மெய்யுணர்வு. இதுல அன்பு மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புதான் அறமில்லாத செயலுக்கும் காரணம் என்று வள்ளுவர் சுட்டி காட்டினார். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை. இப்பொழுது பாத்தீங்கன்னா, அறம் செய்வதற்கு அன்பு என்ற ஒரு உணர்ச்சி சார்பாக இயல்பாகவே இருக்கு. ஆனா தன் நாடு, தன் மொழி, தன் இனம் அப்படின்ற எல்லை கட்டி, அன்பு எல்லை கட்டி நிற்கும் பொழுது நாம வேற உயிர்களை, வேற இனத்தை, வேற மொழிகளை இழிவாக எண்ண வேண்டிய தன்மை வந்துவிடும். அதே அன்புதான் அந்த இடத்துல அறமுல்லாசையருக்கு துணையா இருக்கு என்று சொல்கிறார். அப்ப அன்பு என்னவாக மாற வேண்டும் என்றால், அறிவின் துணை கொண்டு கருணையாக மாற வேண்டும். இதை நானுடைமை என்ற அதிகாரத்தில் சுட்டி காட்டுகின்றார். அதாவது, கருமத்தால் நானுதல் நானு, திருநுதல் நல்லவர் நானு பெற. பொதுவாக கருமம் என்றால் மூன்று தன்மை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், செயல், வினை, கருமம். பொதுவாக ஒரு நிகழ்வை நாம் திட்டமிடுவதற்கு ஒரு சிந்தனை செய்வோம், அதற்கு பேர் செயல். திட்டமிட்ட நிகழ்வை நடைமுறைப்படுத்தினால் அதுக்கு பேர் வினை. நாம் செய்யக்கூடிய வினை சமுதாயத்தில் மற்றவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ பாதிக்கப்படும், அதுக்கு பேர் கருமம். அந்த மாதிரி நம்முடைய செயல் வினை இன்னொரு மனிதரையோ சமுதாயத்தை பாதிக்காத அளவுக்கு நமக்கு ஒழுங்குமுறை இருக்கணும். அதன் மூலமாக நம்ம பழிச்செயலை தவிர்க்க முடியும் என்று சொல்கிறார். இதைத்தான் நானுடைமையில சொட்டுகிறார். இந்த நானுடைமை வரணும் என்றால், இந்த பழிச்செயல் செய்யாமல் நம்ம வாழ்க்கையில் ஒழுங்குமுறை இருக்க வேண்டும் என்றால், நமக்கு ஒப்புருவு என்ற தன்மை வரணும் என்று சுட்டி காட்டினார். ஒப்புருவு என்றால் தனக்கு ஒப்பாக பிற உயிரை மதித்துக் கொள்வது. புறத்தோற்றத்தில் அறிவுல வேறுபாடு இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு தனக்கு சமமாக ஒரு உயிரை மதிக்க கத்துக்கணும். அந்த ஒப்புருவு தன்மை வந்தால்தான் ஒரு மனிதனுக்கு கண்ணோட்டம் என்ற கருணையான எண்ணம் வரும். அந்த கருணையான எண்ணம் வந்தால்தான் மற்ற மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும். இதைத்தான் சான்றாண்மை என்ற அதிகாரத்தில், அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, ஐந்து சால் ஊன்றிய தூண் என்ற திருக்குறள் மூலமாக, ஒரு மனிதன் ஐந்து பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். நாலேஜ் இஸ் பவர் அல்ல, கேரக்டர் இஸ் பவர் என்று சொல்லப்போவரே, பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றில் மண்ணுக்குள் மாய்வது மண். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பண்புடையர்கள் வாழ முடியாத பொழுது, இல்ல பண்புடை இல்லாத பொழுது, இந்த இயற்கையே தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் என்று இந்த மெய்யுணர்வு மூலமாக சுட்டிக்காட்டப்படுகிறது.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் கே. கணேசன் அவர்கள்.

எப்போதும் பயனில்லாத ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வெளிவருதல் கூடாது. இதற்கு மிகுந்த விழிப்புணர்வு தேவை. உலகம் போற்றினாலும் பழி தூற்றினாலும் மனதில் வாங்கிக் கொள்ளக் கூடாது. நடுநிலையில் இருக்க பழக வேண்டும் என்ற ஆதிசங்கரின் சிந்தனையை தொடர்ந்து காலைத்தென்றல் நிகழ்ச்சியில் கே. வீரமணி பாடியிருக்கும் பாடல்.

கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற விவிலிய வாக்கினை தொடர்ந்து காலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருப்பது ஜிக்கி பாடியிருக்கும் பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கலைத்தின்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இறைவனை தவிர வானங்களிலும் பூமியிலும் உள்ள எவரும் மறைவான உண்மைகளை அறிய மாட்டார் என்கிறது திருக்குறள். நிகழ்ச்சியில் தொடர்வது நாகூர் இ எம் ஹனீஃபா பாடியிருக்கும் பாடல்.

எப்பொழுதும் பொறாமையை விளக்குங்கள். இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: இன்று காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெலியஞ்சல், காலை 7:50 கார்கில் வெற்றி நாளையொட்டி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களின் சிற்றுரை இடம்பெறும், 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் குழந்தைகள் பங்குபெறும் விளையாட்டு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை, தொடர்ந்து என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டங்கள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும், தொடர்ந்து பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொது நல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள். இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். இன்று இரவு 8:45 இந்திய சட்ட அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி, தொடர்ந்து 9:00 புகழ்பெற்ற இணைய பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் தகவல் அவர்கள் பங்குபெறும் த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்க தவறாதீர்கள். நேரம் காலை 6:35 இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 31°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுகளை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இடவும். ட்ரைகோடெர்மா வெரிடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்ப்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். நாற்று அழுகல் நோய் மேலாண்மை செய்ய 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா வெரிடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிட வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
3: இனி கோயம்புத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 30/7/2026 அன்று 63 காலப்பட்டி பிரிவு

0: சரவணம் பட்டி, கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் மொத்த வெங்காய உற்பத்தியில் சின்ன வெங்காயம் மட்டும் கிட்டத்தட்ட 80% பங்கை கொண்டுள்ளது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிகளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5-10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய சின்ன வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003.
1: தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், காய்கறி பயிர்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்,

0: பயிர்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதுமை கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மருந்து உற்பத்தி துறையை இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி, பொது

0: பேரிலான மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் உலகின் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புதுதில்லியில் மருந்து உற்பத்தி தொடர்பான மாநாட்டை திரு ஜே பி நட்டா தொடங்கி வைத்தார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும், பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்காத கர்நாடக மாநில அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியமடுவு போன்ற வடிகால்களும், வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரிகளும், முட்டுக்காடு போன்ற முகத்வாரங்களும் தூர்வாரி பராமரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்கள், தன்னார்வலர்களின் பங்கேற்பு நீர்நிலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மரம் வளர்த்தல் குறித்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பசுமை தத்துவம் முன் முயற்சியின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மரக்கன்று நடுதல், நீர் ஊற்றுதல் மற்றும் பராமரித்தல் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பசுமை பேட்சுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இளம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும்.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு

0: சிலபகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாங்டாங் நகரில் வீசிய நோல் சூறாவளி காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 340,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 66,00,000 பேர் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஸ் மான்சரோவர் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களின் 5வது குழு நாதுலா பாதை வழியாக சிக்கிம் மாநிலம் கேங்டாக் வந்தடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறிநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலமை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இது அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் 129 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: என்றும் நீங்கள்
2: நேரம் காலை 6:55 இனி கேட்கலாம்.
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
5: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம்
6: உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
7: வணக்கம் நண்பர்களே, நான் உங்க டாக்டர் நிவ்யா பேசுறேன். நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம்ல, அப்போ என்னென்ன ஆன்சர்ஸ் வருது? ஜிம் ஜாயின் பண்ணலாமா, டெய்லி 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணலாமா, அப்படிதானே நினைப்போம். ஆனா உண்மையை சொல்லணும்னா நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற, யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த எக்ஸசைஸ் இருக்கு, அதுதான் வாக்கிங். சோ அதை பத்தி பாக்கலாமா? இன்னைக்கு வாக்கிங்க்கு ஏஜ் லிமிட்டே இல்ல. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டாக்டர் எப்படி உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி வாக்கிங்க நம்ம டே டு ரொட்டீன்ல ஆட் பண்றது ரொம்ப நல்லது. டெய்லி ஜஸ்ட் 30 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருதுன்னு பாக்கலாமா? உங்க ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பிளட் பிரஷர் கண்ட்ரோல்ல இருக்கும், பிளட் சுகரை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும், வெயிட் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரெஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும், நைட் நல்லா தூக்கம் வரும். இது எல்லாமே ஒரு எக்ஸசைஸ்ல கிடைக்கும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, டாக்டர் எனக்கு டைம் எதுவுமே இல்ல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சோசியல் மீடியால அவ்வளவு நேரம் ஸ்க்ரோல் பண்றோம், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். டிவி பாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்?

0: அதுல கொஞ்ச நேரம் நம்ம ஹெல்த்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். வாக்கிங்னா மார்னிங் தான் பண்ணணும்னு இல்ல, மார்னிங் முடியலனா ஈவினிங் கூட பண்ணலாம். ஈவினிங் முடியலனாலும் ஆபீஸ் லஞ்ச் பிரேக்ல கொஞ்சம் நடங்க. லிப்டுக்கு பதிலா ஸ்டேர் கேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பக்கத்துல இருக்க கடைக்கு பைக் எடுத்துட்டு போகாம சைக்கிள் கூட நீங்க எடுத்துட்டு போலாம், அதுவும் இல்லனா வாக்லயே போயிட்டு வாங்க. இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல பண்ணும் போது நம்ம லைஃப்ல பெரிய ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வாக்கிங் வந்து ரேஸ் இல்ல. மத்தவங்க எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கிறாங்கன்னு பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. உங்க பாடிக்கு இருக்க கம்ஃபர்டபுள் ஸ்பீட்ல வந்து நம்ம வாக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அது 15 மினிட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து ஓகேவா ஆனதுக்கு அப்புறமா 20 மினிட்ஸ்ல நம்ம வாக் பண்ணலாம். அப்படியே 30 மினிட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணும் போது கம்ஃபர்டபுளான ஷூஸ் போடுங்க, வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் பெயின் இல்ல, எனக்கு மூச்சு பிரச்சனை இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கிங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட நடங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இது ஒரு நல்ல வேயா இருக்கும். ஃபேமிலி கூட வாக்கிங் போயிட்டு வாங்க, இல்லனா நல்ல சாங்ஸ் கேட்டுட்டு வந்து வாக்கிங் வந்து என்ஜாய் பண்ணுங்க. சோ வாக்கிங் என்ஜாயபிளா இருந்தாதான் அது நம்மளுக்கு டெய்லி ஹேபிட்டா சேஞ்ச் ஆகும். ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்கு, மோஷன் இஸ் லோஷன். அதாவது நம்ம பாடி மூவ் ஆகும் போதுதான் நம்ம ஜாயின்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், மசில்ஸ்ல ஆக்டிவேட் ஆகும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தினமும் 30 மினிட்ஸ் வாக்கிங் ஃபியூச்சர்ல பல டிசீஸ் அவாய்ட் பண்றதுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்த்னா மெடிசன் மட்டும் கிடையாது, மூமெண்ட்லயும் இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், டெய்லியும் கொஞ்ச நேரம் நடங்க, உங்க ஹெல்த்துக்கு நீங்களே ஒரு கிஃப்ட் கொடுங்க. தேங்க்யூ
1: நேயர்கள், இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
5: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில 7:25 நொட்டியில நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சண்டே ஆன இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஆஜி பிரகதி எங்க கூட தான் கேட்க போறீங்க. இந்த சண்டே உங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே அமையட்டுங்கிற விஷயத்தோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா?

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பழம்பெரும் வாய்ந்த சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், சார்நாத் தலம் அமைதி, ஞானம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தலம் நாட்டின் தத்துவ பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் நாகரீக மரபுகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சார்நாத் தலம் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் புத்தருடன் இணைந்த நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார மரபுகள்

0: பொருட்களை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் போதனைகள் பெருமளவிலான மக்களை சென்றடைய செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று திரு அமித் ஷா கூறியுள்ளார். தொழிலாளர் அமைப்புகள் மூலம் தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சலக ஊழியர்கள் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். பொது நிர்வாக நடைமுறைகள் பொறுப்புணர்வு குறித்த நேரத்தில் முடிவுகளை மேற்கொள்வது, நிலையான நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும், இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா மக்களவையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி திடக்கழிவுகள் கொட்டப்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான விரிவான செயல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்டிட கழிவுகள் உட்பட குப்பைகளை அகற்றி தூய்மையான பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரயில்வே நிலங்களில் குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 நடந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் July 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த வீரத்தையும் போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி லடாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கார்கில் போரில் இந்திய வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று முன்னாள் கேப்டன் சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கார்கில் வார் டைம்ல நான் கேப்டனா 211 ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் கார்கில் இருந்துச்சப்போ அதுல ஜாயின் பண்ணேன். நிறைய பலிதியாகம் பண்ணி நம்ம கடைசியில கார்கில் போர வந்து அந்த 26 ஜூலை 1999 பெரிய வெற்றி பெற்றோம். கார்கில் திவசான இன்றைக்கு இந்திய ராணுவத்தை சேர்ந்த இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்விங் சோல்ஜருக்கும் ரிட்டையர்டான வெட்டரனுக்கும் மிகப்பெரிய சல்யூட்.
0: இந்த போரில் இந்திய ராணுவத்தின் சார்பில் பங்கேற்றதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சுந்தரம் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இன்னைக்கு வந்து 27வது கார்கில் திவசம் ஆர்சி கேண்டீன் சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 53rd ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போம். 99 எங்களோட டாஸ்க் வந்து கிடைச்ச வந்து ஏர்போர்ட் செட்டுன்னு சொல்லி நல்லபடியா இது கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன்

0: அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள், கிழக்கு மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பரவலாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதை அடுத்து வெள்ளநீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் இதுவரை 52% அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனிடையே அம்மாநில வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சிரியாவில் டமஸ்காஸ், டேர் எல் ஜோர் இடையேயான நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். 12 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி திரு காஜா கல்லாஸ் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. ஒமானில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: என்றும் நீங்கள்
2: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பேக் டு பேக் 3 பாடல்கள் ஹாட்ரிக்கா கேட்டிருந்தோம் இல்லைங்களா. அதுல முதல்ல கேட்ட பாட்டு அரண்மனை கிளி படத்துல இருந்து பி சுஷீலா பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் பிறைசூடன். அதை தொடர்ந்து கேட்டோம் மெட்டி படத்திலிருந்து பிரம்மநாதம் பாடியிருந்த பாடல். இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். 3வதாக கேட்ட பாடல் இல்லம் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன்.

சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின் படி இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல வானிலை நிலவரம் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் திருப்பூர்ல 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பாலக்காட்டில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம்

0: கேட்டுப்பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது சாவி திரைப்படத்திலிருந்து. இசை கங்கை அமரன், பாடலாசிரியர் வாலி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இணைஞ்சிருக்கோம். நேர்களை இனி கேட்கலாம் கார்கில் வெற்றி நாளை ஒட்டி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களின் சிற்றுரை.
1: வணக்கம், நான் கர்னல் சிஎஸ்டி சுவாமி, இந்திய ராணுவத்தின் வெட்டரன் அதிகாரி. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 26 நம்ம கார்கில் விஜய் திவஸ அனுசரிக்கிறோம். கார்கில் விஜய் திவஸ் அப்படின்னா கார்கில் போரின் வெற்றி நாள். 1999 ஜம்மு காஷ்மீர்ல உள்ள கார்கில் மலைப்பகுதிகளில் நடந்த போர்ல நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச எதிரிகளை விரட்டி அடிச்சு இந்தியா வெற்றி பெற்ற நாள் தான் இது. அதை விட முக்கியமா அந்த வெற்றிக்காக தங்களோட உயிரையே நாட்டுக்காக பணயம் வச்ச அர்ப்பணிச்ச மாவீரர்களை நினைவு கூறுற நாளும் கூட தான். அந்த நாட்கள்ல நானும் இந்திய ராணுவத்துல பணியில் இருந்தேன். எப்ப வேண்டுமானாலும் போர் முனைக்கு போக தயாராக இருந்தோம். அப்போ ஒவ்வொரு வீரர்

0: மனசுலயும் ஒரே எண்ணம் தான் இருந்தது. அது என்னன்னா, நாடு முதலில், அதாவது நேஷன் ஃபர்ஸ்ட். அந்த உணர்வை வார்த்தைகளால சொல்ல முடியாது, அதை வாழ்ந்தவங்களுக்கு தான் அதன் அருமை புரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், திருச்சியைச் சேர்ந்த மேஜர் எம் சரவணன் கார்கில் போரில் வீர சாகசம் செய்து வீர மரணம் அடைந்த ஒரு இந்திய ராணுவ அதிகாரி. அவர் செய்த அந்த சாகச செயலுக்காக அவருக்கு வீர் சக்ரா அப்படிங்கிற உயரிய போர் விருதை வழங்கினார்கள். அவரை போன்ற மாவீரர்களால் தான் நமக்கு இந்த நிம்மதியும் இந்த சுதந்திரமான வாழ்க்கையும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டில் தூங்குற ஒவ்வொரு இரவும் நிம்மதியா கழிகிறதுக்கும், நம்ம தேசிய கொடி ஒவ்வொரு நாளும் கம்பீரமா பறக்கிறதுக்கும் காரணமா இருக்கிற இந்த எல்லை வீரர்களை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. இந்த கார்கில் விஜய் திவஸ்ல கார்கில் போர்ல உயிர் தியாகம் செய்த எல்லா மாவீரர்களுக்கும் நம்ம வீர வணக்கத்தை செலுத்துவோம். இப்போ எல்லைகள்ல நம்ம நாட்டை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீரருக்கும் மனசார ஒரு நன்றியையும் சொல்வோம். ஜெயஹிந்த்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது கார்கில் வெற்றி நாளையொட்டி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களின் செச்சுரை. வருஷத்துல ஜூலை மாசத்தினுடைய 26ஆம் தேதியான இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஆனா வரலாற்றுல இன்றைய தேதி சொல்லும் செய்தி என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: இன்று சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம். சதுப்பு நில காடுகள் நிலத்திற்கும் கடலுக்கும் இடையில் அமைந்துள்ள தனித்துவமான சூழல் அமைப்புகளாகும். பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஆதரவளித்து கடலோர சமூகங்களை பாதுகாத்து உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு புயல்கள் மற்றும் மண் அரிப்பிற்கு எதிரான இயற்கை அரண்களாகவும் செயல்படுகின்றன. இவை நிலக்காடுகளை விட 5 மடங்கு வரை அதிக கார்பன் டை ஆக்சைடை தக்க வைத்துக் கொள்கிறது. ஆனால் உலக அளவில் இயல்பான காடுகளை விட சதுப்பு நில காடுகள் 3 முதல் 5 மடங்கு வேகமாக அழிந்து வருகின்றன. எனவே இத்தகைய சதுப்பு நிலங்களை பாதுகாக்கவும் இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று நேரம் 7:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். கோமாரபாளையம் தென்பன்றீபுரம் விட்டலிபுரி அருள்மிகு பாண்டுரங்கர் திருக்கோவிலில் ஏகாதசி மகோற்சவ விழாவில் இன்று கருட தரிசனம், அபிஷேக ஆராதனை ஆகியன நடைபெறும். கோவை மாவட்டம் பேரூரில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கடந்த 2025ஆம் ஆண்டு புதிதாக துவங்கப்பட்ட அட்வான்ஸ் சிஎன்சி மெஷின் டெக்னீஷியன், ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர், மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இன்பிளான்ட் லாஜிஸ்டிக்ஸ் அசிஸ்டன்ட் போன்ற தொழில் பிரிவுகளுடன் செயல்பட்டு வருகிறது. தற்போது நேரடி சேர்க்கைக்கு ஸ்பாட் அட்மிஷன், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இரு பாலின மாணவர்களிடமிருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்தொழிற்பயிற்சி நிலையமானது முற்றிலும் கட்டுமான தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு மட்டுமே என்பதால் நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் போது கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டை கொண்டுவர வேண்டும். இதன் கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. நேரடி சேர்க்கையில் சேர விரும்புவோர் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 4 எண்கள், ஆதார் அட்டை, முக்கியமான கட்டுமான தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் அட்டை, அசல் மற்றும் சான்றிதழ் நகல்களுடன் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம், ராமலிங்க அரங்க வளாகம், வேடப்பட்டி ரோடு, கனரா வங்கி பின்புறம், பேரூர் 641-0100 என்ற முகவரியில் செயல்படும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 638481223 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9363-1063 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். உயிரி வாயு பயோகேஸ் என்பது மாட்டு சாணம், விவசாய கழிவுகள் போன்ற கரிம பொருட்களை நுண்ணுயிரிகளால் சிதைத்து உருவாக்கப்படும்.

0: சிந்திக்கத்தக்க எரிபொருளாகும். இது முக்கியமாக மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவற்றை கொண்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு சுத்தமான எரிசக்தி மூலம் ஆகும். இவ்வாயு எரியும் போது புகையை வெளியிடுவதில்லை, எனவே இவை குறைந்த மாசினை உண்டாக்குகின்றன. இது பயன்படுத்த பாதுகாப்பானதும் வசதியானதும் ஆகும். இவை பசுமையில்ல வாயுக்கள் வெளியேறும் அளவை பெருமளவில் குறைக்கிறது. பயோடைஜஸ்டர் தொட்டிகளில் கழிவுகளை இட்டு பாக்டீரியா மூலம் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. இது சமையலுக்கு உகந்த எரிபொருளாகவும், மின்சார உற்பத்திக்கும் வாகனங்களுக்கு எரிபொருள்களாகவும், மற்றும் நீரேற்ற பயன்படும் இயந்திரங்களையும் மோட்டார்களையும் இயக்குவதற்கு பயன்படுகிறது. வாயு தயாரித்த பிறகு கிடைக்கும் கழிவு பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜன் ஊட்டச்சத்து நிறைந்த சிறந்த கரிம உரமாக விவசாயத்திற்கு பயன்படுகிறது. பயோகேஸ் புகையற்ற, மணமற்ற மற்றும் நீல நிற சுடருடன் எரியக்கூடியது. இது கோபர் வாயு என்றும் அழைக்கப்படுகிறது.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று காலை மணி 10:55 மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியே நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மனதின் குரலின் மறு ஒலிபரப்பு இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேரம் 7:59. எவ்வளவு நேரமும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஆர்ஜி பிரகதி என் கூட தான் கேட்டீங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதை தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி வழங்குறதுக்காக எங்க ஆர்ஜி சாரு ரெட்டியா வெயிட் பண்றாங்க. ஸ்டே டியூன்ட், ரெயின்போ 103 கோவை.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

குட் மார்னிங் எல்லாருக்கும், ஹாப்பி சண்டே. நேரம் 8:03. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்க போறீங்க ஆர்ஜே சாரு கேசுனையோட. அதெல்லாம் விடுமா, இன்னைக்கான கேள்வி என்னன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் பழக்கத்தில் இருந்து வரும் பழமையான கட்டுமான நுட்பத்தின் பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இப்ப கட்டுமானங்கள்ல நிறைய வெரைட்டி வெரைட்டியான விஷயங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆனா ஹிமாச்சல பிரதேசத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கட்டுமான நுட்பம் வந்து இருக்கு. அது என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க. 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல போஸ்டர் இருக்கு, அங்கேயும் நீங்க சொல்லலாம். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ்.

0: சண்டை கோழி படத்துல இருந்து யுவன் சங்கராஜா இசமைப்புல நான் முத்துக்குமார்ல இருக்கல ஷான் பாடின பாடல் கேட்டோம்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்ரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 8:09:14 இன்னைக்கு கேட்ட கேள்வியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹிமாச்சல பிரதேச மலைப்பகுதியில் கட்டப்பட்ட 100 ஆண்டுகள் பழமையான வீடுகள் இயற்கையுடைய சவால்களை சமாளிச்சு காலம் காலமா உறுதியா நிக்குது. அதுக்கு காரணம் அந்த கட்டுமான தொழில்நுட்பம் தான். அது வந்து அதிசயமாவும் ஆச்சரியமாவும் பார்க்கப்படுது. குறிப்பா இந்த ஹிமாச்சல பிரதேசத்துடைய மலைப்பகுதியில தான் இந்த கட்டுமானம் வந்து பிரபலமா இருக்கு. இந்த கல் கட்டுமானத்துடைய மூளைகள்ல பூட்டப்பட்ட மர உத்திரங்கள் தான் இந்த பழமையான வீடுகளுடைய உறுதியுடைய ஆதாரம். இதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அது என்ன பேர் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க 9585800103 வாட்ஸ்அப் நம்பர்லயும், நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல போஸ்டர் இருக்கு, அங்கேயும் நீங்க சொல்லலாம். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ்.

ஆறு படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேர்களை இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் நிகழ்ச்சியை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணையலாம்.

8:31 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கேட்ட கேள்வியை ஒருக்கா ரிப்பீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் பழக்கத்தில் இருந்து வரும் பழமையான கட்டுமான நுட்பத்தின் பெயர் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கு கேட்ட கேள்வி. அதாவது வழக்கமா கட்டிடங்களுடைய சிறப்பம்சமா இந்த செங்குத்து தூண்களுக்கு பதிலா இந்த குறிப்பிட்ட இந்த முறையில கிடைமட்ட உத்திரங்கள் மேல கட்டப்படுது. குறுக்கும் நெடுக்குமா கட்டைகள் போடப்பட்ட அந்த முழு மர கட்டமைப்பையுமே உருவாக்கப்படுது. இந்த நுட்பத்துல உள்ளூர்ல கிடைக்கக்கூடிய மரமும் கல்லும் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. சிமெண்ட் இம்மிய அளவு கூட பயன்படுத்துறது இல்ல. எந்த விதமான பிணைப்பு பொருளும் இதுல பயன்படுத்துறது இல்ல. அப்படி ஒரு சூப்பரான முறை இருக்கு. அது என்ன முறை அப்படிங்கறத நீங்க சொல்லலாம் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும், நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல போஸ்டர் இருக்கு, அங்கேயும் நீங்க சொல்லலாம்.

அன்பே ஆறுயிரே படத்துல இருந்து நரேஷ் ஐயர் மதுஸ்ரீ பாடின பாடல் கேட்டோம். இசையா ரஹ்மான், பாடல் ஆசிரியர் வாலி. கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:37. எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு சரியான பதில வாட்ஸ்அப்ல நிறைய நேர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. பிரமிளா சென்னையில இருந்து, சிறுமுகை சோமு கலைவாணி, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் கள்ளத்துப்புதூர், பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டுப்பாளையம், செந்தில் பிரபு, திவ்யா பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர், இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து பதில் கொடுத்திருக்காங்க. வீரதுரை அரியலூர்ல இருந்து போ சண்முக சுந்தரம், விநாயகபுரம் கோவையிலிருந்து, தேவனூர் ஜோதிலட்சுமி, கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரன், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து, பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சிபு, சோமஸ் கந்தமூர்த்தி, இன்னும் நிறைய நிறைய நேயர்கள் வந்து பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய பேரை படிக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ்.

நேரம் 8:42 நிமிஷம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில ரெயின்போ வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹிமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் பழக்கத்தில் இருந்து வரும் பழமையான கட்டுமான நுட்பத்தின் பெயர் என்ன அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சிங்கானல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், ரமணி முதலி புதூர்லிருந்து சுதாகர் ஜீவா, மல்லிகா மந்த்ராச்சலம், பிரியங்கா ஊர் பெரியவதம்பச்சேரியிலிருந்து, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து, ஹோப் காலேஜ் பிரணயா குகன், சண்முக சுந்தரம், ரமணி முதலி புதூர்லிருந்து, குகன் நஞ்சண்டாபுரத்திலிருந்து, பரிமளம் வெங்கடாபுரம், தொட்டபாளையம் கோகிலா பழனிசாமி, வி என் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையத்திலிருந்து, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அல்லிநகரம் எஸ் மகாதேவன், பெரம்பலூரிலிருந்து குகன் சிந்து கோத்தகிரி, கே கோவிந்தராஜ் மாரிசெட்டிப்பதியிலிருந்து விஸ்வம், பிரதீஷ் ஆர்

பிரீதா, பிரியா, பிரபா, காவிரி நகர் பாலக்காட்டிலிருந்து, அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, சே நடராஜ் சாந்தி பொன்னேகவுண்டன் புதூர் பகுதியிலிருந்து, அது மட்டும் இல்லாம நானும் அடிச்சலி ஆறுசாமி தடாகத்திலும் சொல்லியிருக்காங்க. பேஸ்புக்லயும் இதே நேர்கள் நான் இங்கேயும் பதில் சொல்லியிருக்கேன், அங்கேயும் பதில் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட், எனக்கு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஹிமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதியில் பழக்கத்தில் இருந்து வரும் பழமையான கட்டுமான நுட்பத்தின் பெயர் என்ன? பதில் தெரிஞ்சவுடனே 9585800103

மலைப்பகுதிகளில் பழக்கத்தில் இருந்து வரும் பழமையான கட்டுமான நுட்பத்தின் பெயர் என்ன? பதில் தெரிஞ்சவனே 9585800103 வாட்ஸ்அப் நம்பரையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல ரெயின்போ வைஸ் போஸ்ட் இருக்கு, அங்கேயும் நீங்க வந்து சொல்லலாம். இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஓகே, இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த கட்டுமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சுவருடைய ஒவ்வொரு அடுக்குலையுமே கிடைமட்டமா தேவதாரு மர உத்தரங்களோட கலந்து தோராயமா வெட்டப்பட்ட உள்ளூர் கற்கள் வந்து அடுக்கப்படுது. கல்லுடைய எடையும் மர ஆப்புகளுடைய பிணைப்பும் கட்டமைப்பை இன்னும் உறுதியா பிடிக்குது. இந்த மாதிரியான கட்டமைப்புல அது எந்த கட்டமைப்பு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க.

0: குத்து படத்துல இருந்து பாடல் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-லும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல எனக்கு கேட்ட கேள்வி, ஹிமாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் பழக்கத்தில் இருந்து வரும் பழமையான கட்டுமான நுட்பத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்குனி அப்படிங்கறது.

0: இந்த ஹிமாச்சல பிரதேச பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து நிலநடுக்கம் நில அதிர்வுகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமா ஏற்படுது. பல கடுமையான நிலநடுக்கங்களை மலைப்பகுதிகள் அங்க சந்திச்சிருக்கு. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்குனி கட்டமைப்புகள் வந்து இந்த நிலநடுக்கங்கள் எல்லாத்தையும் தாண்டி பல நூற்றாண்டுகளா அந்த கட்டிடங்களை தாங்கி நிற்குது. அப்படியான ஒரு பழமையான கட்டிட தொழில்நுட்பம் தான் இந்த கத்குனி. இதுதான் ஹிமாச்சல பிரதேசத்துடைய மலைப்பகுதிகளில் பழக்கத்துல இருந்து வரக்கூடிய கட்டுமான நுட்பம். சரி, ஓகே, நாங்க ஆன்சர் சொல்லிருக்கோம், எங்க பெரியும் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கடைசி கடையா போட்டிருக்காங்க. ஜெய கிருஷ்ணா, சஹானா, ஆதிரன், நெபுலா, யோக வர்ஷினி, பிரேமா, வெள்ளிங்கிரி, கரம்பத்தமட்டி, ஆல்ரெடி உங்க பேர் படிச்சாச்சுங்க, மறுபடியும் படிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஆன்சர் வந்து படிச்சதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ட்ல இருந்து இளங்கோ இவங்க எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பதில் சொல்ல அனைத்து நேயர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு சுட்டீஸ் சாய்ஸ் உங்க வீட்டு குழந்தைங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசுவாங்க. நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க அப்படின்றதீங்கன்னா கண்டிப்பா கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க கிட்ஸ் வந்து விளையாட வைக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். நேரம் 8:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், எஃப்எம் ரெயின்போ 103 FM.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம், நீங்க அவசியம் வந்து அதுல பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் ஒருத்தர். வேணாங்க, 4 பேருக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுனா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும் அப்படின்னாரு இவரு. ஏன் சார் இன்னமும் குழந்த மாதிரி கூச்சப்படுறீங்களே அப்படின்னார் அவர். அவர் ஒரு மாதிரியாக சமாளித்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி இவர் யோசிச்சு பார்த்துருக்கார். சில நிபுணர்கள் எழுதியிருக்கிறத படித்தும் பார்த்துருக்கிறார். மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 10-20% குழந்தைகள் பிறக்கிறப்பவே கூச்ச சுபாவம் கொண்டதாக தான் இருக்குதான். ஒரு தாத்தா தன்னோட பேர பிள்ளைய ஆசையாக கூப்பிடுறார் விளையாட்டு காட்ட, அதை அழுதுகிட்டு ஓடி போகுது. ஒரு அம்மா தன்னோட பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க, அந்த புள்ள அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு வெளில வரமாட்டேங்குது. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? குழந்தைகளோட கூச்ச சுபாவத்தை போக்குறது எப்படி? இதுக்கு நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி என் பையனுக்கு கூச்சம் ரொம்ப அதிகம் சார், மற்றவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படுறான் இப்படி சொல்கிற அப்பாக்கள் உண்டு. என் பையன் புது மனுஷால பார்த்தா அட்டையாக ஒட்டிக்குவான் சார் அப்படின்னு சொல்கிற அப்பாக்களும் உண்டு. இப்படிலாம் குழந்தைகளுக்கு வந்து முத்திரை குத்துறது ரொம்ப தப்பான். புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தால் குழந்தை தானாக தன்னோட கூச்சத்தையும் பயத்தையும் போக்கிக்கிட்டு சகஜமாக மாறி வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? ஒரு கூட்டத்துக்கோ அல்லது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ குழந்தைய அழைச்சிட்டு போகிறீங்க, அங்கே போய் கட்டாயப்படுத்தி குழந்தைய மற்றவங்கக்கிட்ட பேச சொல்லக்கூடாது. சில சமயம் குழந்தை தானாக தன்னுடைய கூச்ச சுபாவத்தை விட்டு பேசுறதுக்கு முன் வந்தால் அதை பாராட்டணும். குழந்தை கலகலப்பு இல்லாமல் மௌனமாக இருந்ததுன்னா அதையும் கண்டுக்கப்படாது. குழந்தை பேச ஆரம்பித்தா அதை ஆர்வத்தோடு கவனிக்க தெரியணும். கலந்து உரையாடுற பழக்கத்தை வீட்லேயே ஆரம்பிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல் அப்படின்னு நீங்கள் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து குழந்தைக்கு பேசுகிற சந்தர்ப்பத்தை குறைச்சிருமா. இப்போ நாம் அதிகாரம் பண்ணால் கேலி செய்கிற பழக்கம் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதிச்சிருமா. பெரியவங்களானதுக்கு அப்புறமும் சில பேர் கூச்சத்தோடவும் பயத்தோடவும் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். சின்ன வயசில் அவங்கெல்லாம் ஏதாவது கேலிக்கு ஆளாகி இருப்பாங்க. 2வது குழந்தை மூத்த குழந்தைய வந்து கேலிக்கு ஆளாகிற சந்தர்ப்பங்களை கண்டு கேலி பண்ணினா அது இளம் நெஞ்சங்களை விட்டு நீங்கிறதே இல்லையா? எப்பவும் குழந்தையோட நடை உடை பாவனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதான். அதுவே கூச்ச சுபாவத்தை கொண்டுகிட்டு வந்துடுமா. அப்பா எங்கேன்னு யாராவது கேட்டால் இது மாதிரி இன்ன காரியத்துக்காக வெளியில் போயிருக்கார், இத்தனை மணிக்கு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளை வந்து பழக்கப்படுத்தி வைக்கணும். ஃபோன்லேயே யாராவது விசாரித்த கூட இது மாதிரி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன மீட்டிங்கில் 4 வாரத்தை பேச தயார் பண்ணலாம்.

0: ஒரு கடையிலையோ அல்லது ஹோட்டல்லையோ ஏதாவது விவரம் கேட்கணும்னா உங்கள் குழந்தையை தைரியமாக அனுப்புங்க. குழந்தைகள் பணிவாகவும் பொறுமையாகவும் விவரம் கேட்குறப்போ கூச்ச சுபாவம் தானாக போயிடும். சின்ன வயசுலேயே இப்படிலாம் பழக்கப்படுத்தினா தான் வருங்காலத்தில் தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இல்லைன்னா 60 வயசுலேயும் அடுப்பங்கரையை விட்டு வெளில வர்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, எதுக்கும் தயங்குறதில்லை, கூச்சப்படுறதில்லை. ஒரு அம்மா அடுப்பங்கரையிலேருந்து சத்தம் போட்டாங்க, டேய் ராமு தயவு பண்ணி அந்த டிவியை நிறுத்துறா, அந்த பெண்ணோட குரல் மகா மோசம், அடுப்பங்கரையில் இருக்கிற என்னாலேயே அதை சகிச்சிக்க முடியல அப்படின்னாங்களாம். உடனே பையன் கொஞ்சம் கூட தயங்காமல் பதில் சொல்கிறான், அம்மா இந்த குரல் டிவியிலேருந்து வரலை, எழுத்த விட்டு மாமி தான் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க தான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 8:29 23 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதுவரைக்கும் ரெயின்போ வைப்ஸ் கேட்டிங்க. ஆர்ஜே சாரு கேசினியோட நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து இது எங்கள் சாய்ஸ் 80களுடைய இனிய கானங்களை பேக் டு பேக்கா கேட்டு ரசிக்க போறீங்க.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. சாரநாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போரில் வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில 9:02 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி. இது எங்கள் சாய்ஸ். இன்னைக்கு 80களின் இனிய கானங்களை பேக் டு பேக்காக கேட்க போறீங்க வித் மீ அஜய் பிரகதி.

பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்திலிருந்து இசை இளையராஜா பாடல் ஆசிரியர் பாலி. இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு உங்களுக்காக 100வது நாள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா பாடல் ஆசிரியர் புலமை பித்தன்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

0: പാട്ട് SP ബാലസുബ്രഹ്മണ്യം പി സുശീല പാടിയത് പോക്കിരി രാജാ പടത്തിലിരുന്ന് SI MS വിശ്വനാഥൻ, പാടലാശ്രിയർ കണ്ണദാസൻ.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: FM Rainbow 103 கோவையில இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்த பாட்டு உங்களுக்காக பூவெளி வாசலிலே படத்திலிருந்து SP ஷைலஜா, மலேசியா வாசுதேவன் பாடியது இசை இளையராஜா.

0: பேக் டு பேக்கா ரெண்டு பாடல்கள் கேட்டிருந்தோம். முதல்ல கேட்டிருந்தது பாடும் வானம் பாடி படத்துல இருந்து மலேசியா வாஸ் தேவன் வாணி ஜெயராம் பாடியிருந்த பாட்டு கேட்டோம். இசை பாபிலஹரி மற்றும் சங்கர் கணேஷ். அதை தொடர்ந்து கேட்ட பாட்டு தூரத்து பச்சை படத்துல இருந்து எஸ் ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் பாடியது. இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை

0: பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்த ஒரு மணி நேரம் எப்படி 80களின் இனிய கானங்களை பேக் டு பேக்க இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்குமோ அந்த மாதிரி அடுத்த ஒரு மணி நேரமும் சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டி குழந்தைகளுடைய சுட்டித்தனத்தை என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்க வீட்டு குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற செய்ய நீங்க கால் பண்ணலாம் 2312103 மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர் மற்றும் மொபைல்ல இருந்து கால் பண்ணா 0422 முன் இணைப்பு என்னோட இன்னைக்கு காலையில 10:02 சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகளை பங்கு பெற செய்யலாம்.

ஏற்ற பாடல் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது சொல்ல துடிக்குது மனசு படத்தில் இருந்து இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

பாட்டு கே ஜே யேசுதாஸ் கல்யாணி மேனன் பாடியது. சுமோ முகூர்த்தம் படத்துல இருந்த இசை சங்கர் கணேஷ். இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு உங்களுக்காக. ராம் லக்ஷ்மணன் படத்துல இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ்பி சைலஜா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து.

0: ராம் லக்ஷ்மணன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் பி சைலஜா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து.
1: Thank you.

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா தேவிய பானம் யாரோ பாடிய காலம் போகு நாளிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னா ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரம் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொது நல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள். இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்களை தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். இந்நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH இடம்பெறும். இவை மட்டுமின்றி

0: டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: நேரம் 9:59. இவ்வளவு நேரமும் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது எங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பேக் டு பேக் 80களின் இனிய கானங்களை வீக்கெண்ட் ஸ்பெஷலா கேட்டு ரெஸ்டிங் வித் மீ அஜய் பிரகத். இன்னும் சில நொடிகள்ல 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து அடுத்த 1 மணி நேரமும் உங்க வீட்டு குழந்தைகளுக்கான நேரம். எஸ் சுட்டி சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க வீட்டு குழந்தைகளையும் பங்கு பெற செய்யலாம். நிகழ்ச்சியை வாங்குறதுக்காக இங்க ஆர்ஜே சாரு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டே டியூன்ட், இறங்குது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக எல்லையில் கன்னட அமைப்பினர் மேகதாது பிரச்சினை காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெங்களூரு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் ஓசூர் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமயமாதா பேராலயத்தின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சர்வதேச சதுப்பு நிலக்காடுகள் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கோவளம் முகத்துவாரத்தில் அலையாத்தி மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் உள்ள பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங். சுதேஷ் நேரம் 10:30 நொடி. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சம வைபா நாம இணைய போற இந்த நிகழ்ச்சி சுட்டி சாய்ஸ் உங்களுக்கான நிகழ்ச்சி இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை 10 மணி ஆயிருச்சு அப்படின்னாலே டான்னு போன் எடுத்து கால் பண்ணிடுவீங்க. ஒருவேளை இன்னும் புது புது சுட்டீஸ்லாம் நம்ம ஷோக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்பர் சொல்லிடலாம். 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாட போறோம், அதாவது கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். உங்க வீட்டு குழந்தைங்க சூப்பரா பேசுவாங்க, நீங்க ஒரு கேள்வி கேளுங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஷோல நீங்க குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்டு ரசிக்கலாம். ஸ்டேடியம் தாக்கஷ் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை கேட்டுட்டு இருக்கீங்க. சுட்டீஸ் சாய்ஸ் கால் பண்ணுங்க, கேம் ஷோ விளையாடலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் சுட்டு ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அது எப்படிங்க நான் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஒரு சுட்டி எங்கிருந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கோத்தகிரியிலேருந்து மிஷாலினி பேசுகிறேன்.
0: மிஷாலினி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? கோத்தகிரி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கும் மேம். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா மேம்?
0: ஓ, இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம்.
1: மழை வர்ற மாதிரி இருக்கு மேம்.
0: அப்படிங்களா?
1: ஆமாம் மேம்.
0: சரி, பார்த்து பத்திரமா விளையாடுங்க. மழையிலலாம் போய் ஆடக்கூடாது, சரியா?
1: அம்மாக்குடுப்பீங்களா?
0: இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம குட் கேர்ல கேம் குள்ள போயிடலாம். என்ன கேம் அப்படின்னா, நான் வந்து உங்களை ஒரு கேள்வி
1: கேட்பேன்,
0: அதுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன வேற கேள்வி கேட்கணும், சரிங்களா? இதுல ஏதாவது மிஸ் ஆச்சு நீங்க அவுட்,
1: இல்லைன்னா
0: நான் அவுட். ஓகேங்களா?
1: சரி,
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: பாத்தீங்களா, எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க, ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியா இருக்கணும், ஓகேவா?
1: போகணுமா?

0: மரமா இருக்கா?
1: இங்க மழை வரல, அங்க மழை வருதா?
0: நேத்து சாப்பிட்டீங்களா? நைட்டு
1: நேத்து நைட் சாப்பிட்டோம். நாளைக்கு நைட் நீங்க சாப்பிடுவீங்களா?
0: நான் இப்ப ஸ்கூல் போக போறேன்.
1: அவுட்டு பாத்தீங்களா, இது ஸ்கூல் போக போறீங்கிறது சென்டென்ஸ் இல்லையா? அதனால எனக்கு தான் பாயிண்ட், எனக்கு தான் கைத்தட்டல். இந்த தடவை நான் ஜெயிச்சிட்டேன். சரி, ஓகே, சூப்பரா கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா. உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
0: கில்லி படத்துல இருந்து கொக்கர்க்கோ சாங் தான்.
1: கொக்கர்க்கோ கொக்கர்க்கோ பாட்டு வேணுமா?
0: ஆமா.
1: ஓகே, இதோ பாட்டு. டும் ஷக் டும் டும் டும் ஷக் டும் ஷக் டும் டும் டும்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: பத்து மணி 15 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 சுட்டிஸ் சாய்ஸ் கேம் ஷோல வந்து அப்படியே கலகலையான விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு சுட்டி வெயிட் பண்ணிருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு பேசுறதா? நான் இங்க ஆர்த்திய சாரி கேஸ்னி பேசுறேன். அந்த பக்கம் யாரு பேசுறீங்க?
1: நான் அஸீஸ் அகமத் பேசுறேன்.
0: அப்படிங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ரொம்ப
0: கஷ்டப்படுறீங்களோ ஸ்கூல்ல?
1: என்ன
0: வாங்கி தருவீங்க எங்களுக்கு?
1: நாங்க லட்டு வாங்கி தருவோம்.
0: அப்புறம்
1: ஜிலேபி.
0: அப்புறம்
1: என்ன
0: கேம் அப்படினா, நான் ஒரு லெட்டர் சொல்லுவேன், அதுல இருந்து நீங்க ஒரு 10 வார்த்தை சொல்லணும். ஓகேவா? இப்ப ஏன்னு சொன்னா ஆப்பிள் அந்த மாதிரி சொல்லணும், சரிங்களா? ஆனா நான் வந்து தமிழ்ல தான் சொல்லுவேன், சரிங்களா? ஈஸியா சொல்ற கா.
1: கரும்பு, கருப்பு, கறி, களி, கடிதம், காய்.
0: காயா?
1: காது.
0: காதா? வெறும் கா. கா கால.
1: கண்.
0: ஆறு. கயிறு.
1: கம்பு.
0: கம்பு. ரெண்டு. கம்மல்.
1: கப்பல்.
0: கப்பல்.
1: கப்பல்.
0: கப்பல். கப்பல்.
1: கடல்.
0: போது போது, 15 வார்த்தையை தாண்டி போயிட்டு இருக்கே.
1: சரி, அடுத்த வார்த்தை சொல்லுங்க.
0: அடுத்த ஓ, மறுபடியும் கேம் விளையாட ரெடி ஆயிட்டீங்களா? என்ன வார்த்தை கொடுக்கலாம் அப்படின்னா,
1: சட்டை, சருகு, சட்டம், சத்தம், சனி.
0: என்னது?
1: அவ்வளவுதான் எனக்கு.

0: ஓ சூப்பர். இதுல அம்மா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தானே? காலை நான் கேட்டுட்டேங்க.
1: ஆமா.
0: சரி, அம்மாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருங்க சரிங்களா? வாழ்த்துக்கள் மா, அழகா சொல்றீங்களே. சரி ஓகே, உங்களுக்கு அழகா ஒரு பாடல் கொடுத்துடலாம். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பேட்ட படத்துல இருந்து கைய வச்சா உண்டாச்சு அழகம் பாட்டு வேணும்.
0: இதோ பாட்டு வருது கேளுங்க.

0: நேரம் 10:25 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் சுட்டி சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்த சுட்டிகிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தக்ஷா
0: ரேடியோ பக்கத்துல நின்னே பேசுறீங்களா?
1: இல்லையா?
0: அப்படியா? சரி, அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறீங்களா? ரேடியோ பக்கத்துல இருந்தீங்கன்னா. சரி சொல்லுங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: என்னெல்லாம்
0: சொல்லி கொடுத்தாங்க? ஒரு கேள்வி வந்து கேப்பேன், அந்த கேள்வியை புரிஞ்சுட்டு நீங்க கிரியேட்டிவா பதில் சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கான கேள்வி சொல்லிடலாமா? நிலா இருக்கு இல்லையா, நிலா ஒரு நாள் அது உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
0: அப்புறம்
1: அந்த கையில நிலால பாக்கு அடைச்சிட்டு
0: இருக்காங்கன்னு
1: வடை வாங்கி சாப்பிடுவேன்.
0: அப்படி அப்புறம் சரி, உங்களுக்கு டெய்லியும் வந்து பிறந்த நாள் வந்தா எப்படி இருக்கும்?
1: என்னென்ன
0: பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணுவீங்க? ஓகே
1: என்னெல்லாம் எடுப்பீங்க?
0: என்ன கேட்டாலும் அந்த பையில இருந்து வரும் அப்படின்னா நீங்க என்ன கேப்பீங்க? அப்புறம்
1: என்ன
0: படிக்கும்?
1: என்னெல்லாம்
0: படிக்கும், என்னெல்லாம் பண்ணுவோம்? கற்பனையா பதில் சொல்றாங்க இல்லையா, அதுக்குதான் கை
1: தட்டு.
0: தங்கச்சி பாப்பா வேற இருக்காங்களா? அவங்க கிட்டே கொடுங்க, அவங்க கிட்டே நம்ம கேட்டுருவோம். ஹலோ, யாரே பேசுறீங்க?
1: தீக்ஷா பேசுறேன்.
0: தீக்ஷா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? நான் கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு கற்பனையா நிறைய கிரியேட்டிவா பதில் சொல்ல, சரியா? ஓகே. ஒரு யானைக்கு ரெக்க முளைச்சிருச்சு, அது என்னெல்லாம் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க?
1: பறக்கும்.
0: ஜாலியா

0: நான் பார்க்குவோம்.
1: பறக்குவீங்களா? அப்புறம்
0: ஜாலியா வானத்துல போய் விளையாடுவோம்.
1: சரி, ஓகே, சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு கிளாப்ஸ் கொடுத்துடலாம். சரி சொல்லுங்க, ரெண்டு பேத்துக்கு சேர்த்து என்ன பாட்டு கொடுக்கலாம்?
0: மினிக்கி
1: மினிக்கி பாட்டு வேணுமா? சரி தரேன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

உங்க வீட்டு சுட்டி சார் நம்ம நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க 0422 அப்படிங்கிற கோவிக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில சுட்டி ஸ்டாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த சுட்டி வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: மீனாட்சி பேசுறோம்.
0: மீனாட்சி பேசுறீங்களா? எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? அப்படிங்களா, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அப்படியா, என்ன சாப்பிட்டீங்க காலையில? ஆஹா, சரி ஓகே. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா இல்ல வீட்ல இருக்க பிடிக்குமா?
1: ஸ்கூலுக்கு போவேன்.
0: ஏன் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிச்சிருக்கு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
1: 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.

0: சரி ஓகே, நீங்க குட்டி பாப்பாவா இருக்கனால உங்களுக்கு ஒரு குட்டி கேம் கொடுத்துடலாம். சரியா, உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னா பிடிக்குமா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு ஃப்ளவர்ஸோட பேர் சொல்ல போறீங்க. ஓகே ஓகே ஓகே, இன்னும் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே அப்படிங்கிற மாதிரி. மல்லிப்பூவா? சரி, அடுத்து உங்களுக்கு கொடுத்தலாம். இந்த அனிமல் பேர் ஒரு அஞ்சு சொல்லுங்க. அனிமல்ஸ் ஓகே ஓகே
1: டாக்
0: ஓகே கேட்டா ஓகே தெரிஞ்சதெல்லாம் ஓகே, பிடிச்சதெல்லாம் வந்து சொல்லியாச்சா? சரி ஓகே, மீனாட்சிக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? அழகா சொல்லி சொன்னீங்க இல்லையா, கேட்ட உடனே முட்டைக்கிழக்கி பாட்டு வேணுமா? பாடுவீங்களா நீங்க? சரி, நாங்க பாட்டு போடுறோம், நீங்க கேளுங்க சரிங்களா? ஓகே.

0: எஃப்எம் ரெயின்போ 103க்கு வேலை சுட்டி ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். அடுத்த சுட்டி வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பேசுறோம்.
0: யார் பேசுறோம்?
1: வருண்.
0: பாத்தீங்களா, பேர் முக்கியம் இல்லையா, பேரை விட்டுட்டீங்க. சரி வருண் சொல்லுங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தேர்ட் படிக்கிறீங்களா? அங்கெல்லாம் மழை வருதா இல்லை வெயில் அடிக்குதா?

0: மழை வரல, ஆனா வெயில் அடிக்குது லைட்டா.
1: ஆமா.
0: சரி, இன்னைக்கு என்னெல்லாம் கேம்லாம் விளையாடலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க?
1: கண்ணாமூச்சி ஓடி விளையாடுறது.
0: அப்ப சண்டே ரவுண்ட் அடிக்க போலையா ஃபேமிலியோட?
1: போறோம்.
0: எங்க போறீங்க?
1: கொடிச்சியாக்கு.
0: சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு நீங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து சொல்லணும், சரிங்களா?
1: ஓகே
0: ஓகே. உங்களுக்கான ஒரு கேம் கொடுத்துடலாமா?
1: ஓகே.

0: போயிட்டு நீங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து சொல்லணும் சரிங்களா? ஓகே, உங்களுக்கான ஒரு கேம் கொடுத்துடலாமா?
1: ஓகே,
0: நான் வந்து ஒரு மூணு வார்த்தை சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு கதை சொல்லணும்.
1: ஓகே,
0: அந்த கதையில வந்து இந்த மூணு வார்த்தையுமே இருக்கணும். ஓகேவா? ஓகே, சொல்லிடலாமா? மழை, பட்டம், யானை.
1: வர்ணிக்கம் மலையில நடந்துட்டு இருக்கா. பட்டம் அழகா மேல கலந்துட்டு இருக்கு.
0: சரி,
1: நான் வந்து பிடிச்சு அவளை கூட்டிட்டு போறேன்.
0: ஓகே, யானை இன்னும் வரலையே. அவங்களுக்கும் சேர்த்து ஒரு கேம் வச்சிடலாம். ஹலோ வர்ணிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா? எத்தனை வர்ணிகா இருக்கீங்க? ஒரு வர்ணிகா தானே? அப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு தானே
1: சொல்லணும்.
0: நல்லா இருக்கேன். ஓகே சூப்பர், உங்க அண்ணா கேம் விளையாடிட்டாங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேம் கொடுத்துடலாமா?
1: என்னங்க?
0: சரி பாடுங்க.

0: amor vola, cuen, cuen, cuen. அவ்வளவுதான்.
1: சூப்பர் சூப்பர். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சரி, என்ன அர்த்தம் தெரிஞ்சுட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடினால உங்களுக்கு கைத்தட்டல். என்ன பாட்டு வேணும் வருண் வர்ணிகாக்கு? மோனிகா பாட்டு வேணுமா? ஆ, புரியல. வேணாமா? என்ன பாட்டு தான், என்ன பாட்டு வேணுமா வேணாமா உங்களுக்கு? சரி, மோனிகா பாட்டு வேண்டாம். வேற என்ன பாட்டு கொடுக்கலாம்?
0: பாட்டு
1: துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து பாட்டு வேணுமா? இதோ பாட்டு.

பரிமளா அன்கோ படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 10:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதுவரைக்கும் கேட்டீங்க சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி தொகுப்புல. இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.

25 நொடி. இன்னும் சற்று நேரத்தில் மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியே நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: उपलब्धियां और प्रेरक प्रयासों के साथ, तब तक के लिए मुझे अनुमति दीजिए। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
4: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
5: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26 தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும் அவற்றின் ஏற்றுமதியாகட்டும் அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும் பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரத

தேசத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள். இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பி.வி. சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை
தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது.

இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித் துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும் போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப்பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ

அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் காவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றம்

இயங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் ஏற்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000+ மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000+ அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடு கட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்க செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தை கவரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ
அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவது

அதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மனவுறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிகவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி.

கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ண கொடி இருக்கிறது. இந்த மூவண்ண கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ண கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ண கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள்

0: எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள், உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: வசந்த இல்லம்.
4: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
5: அர்த்தமுள்ள அரட்டை.
6: தேவி தேவி, நியூஸ் கேட்டியா?
4: என்ன
6: இந்த பெண்மணி பாரு, ரூபல் நாகி இவங்க பேரு.
4: ரூபல் நாகியா?
6: ஆமா, $1,000,000 பிரைஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. எதுக்காக தெரியுமா?
4: இது $1,000,000னா நீங்க சொல்றது வந்து அமெரிக்க டாலர், இந்த ரூபாய் பணம்.
6: ஆமா, அது வந்து குளோபல் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க, அதுக்கான பிரைஸ் மணி தான் இது.
4: குளோபல் டீச்சர், உலக ஆசிரியர் விருது.
6: ஆமா, கரெக்ட்.
4: அவ்வளவு பெரிய ஆசிரியர் அவங்க. எங்க போட்டோ காட்டுங்க, ஒரு அளவுக்கு சின்னவங்களா இருக்காங்க. குளோபல் டீச்சர் அவார்ட்னா பெரிய ஆசிரியர்னா ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க.
6: ஆமா, அத வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான் கொடுத்திருக்கு. ஆனா அத வழங்கினது யாருன்னு பார்த்தேன்னா, பாரு, ஷேக் இருக்கார் பாரு, துபாயோட கிரவுன் பிரின்ஸ் இவரு.
4: கரெக்ட், நான் இவரை பாத்திருக்கேன் நியூஸ்ல. சரி, அவர் கையால இவங்க விருது வாங்க.
6: ஆமா, அவங்க கையால வாங்கியிருக்காங்க.
4: ஒரு டீச்சருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அவார்ட் கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல.
6: நீ சொல்ற மாதிரி அவங்க டீச்சர் இல்ல.
4: என்ன சொல்றீங்க, ஒரு டீச்சர் இல்லாதவங்களுக்கு டீச்சர் அவார்டு எப்படி கிடைக்கும்?
6: அது அப்படிதான்.
4: எப்படி சொல்லுங்க?
6: ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் டீச்சர் இல்ல.
4: ஓ, சரி.
6: பணி வந்து ஆசிரியர் பணி இல்ல. ஆனா எப்படி டீச்சர்னு சொல்றேன்
4: சொல்லுங்க.
6: அது அது ஒரு மாதிரி டீச்சர். அவங்க
4: ஒரு மாதிரி டீச்சர்னா என்ன அர்த்தம்? டீச்சர்னா என்ன, பாடம் நடத்துபவர், ஆசிரியர். ஏதாவது ஒரு பாடம் நடத்தினா அவர் ஒரு ஆசிரியர்.
6: சரி, இரு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நானே சொல்றேன். இல்ல, அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்.
4: அதாவது படம் வரைபவரா?
6: படம் வரைகிறவங்க, மியூரல்ஸ் வரைகிறவங்க, சுவர் ஓவியம் வரைகிறவங்க, அப்புறம் வந்து சிலை வடிப்பவர், சிற்பின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இந்த வெண்கல சிலை அந்த மாதிரி வடிக்கிறவங்க இல்ல, ஆர்ட் இன்ஸ்டாலேஷன் பாங்க இல்லையா. இப்ப நடுவுல இந்த ரவுண்டான கிட்ட ஒரு இருக்கிறதே ஒரு ஆர்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்றவங்க.
4: சரி,
6: அந்த மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட்ல வந்து அந்த செதுக்கி ஒரு சிற்பமா பண்றவங்க, இந்த மாதிரி பல வேலைகள் பண்றவங்க. மெயினா ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தேன்னா ஜம்மு காஷ்மீர்ல 1980ல்.
4: ஓஹோ.
6: அப்புறம் அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, யூஜி டிகிரி வந்து. அப்புறம் அவங்களுக்கு இந்த ஆர்ட் மேல, கலை மேல ஒரு தீராத தாகம். அப்புறம் லண்டன்ல போய் ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு லண்டன்ல சோத்தி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ஷன் சென்டர். கலை பொருட்கள்லாம் ஏலம் விடுவாங்கல்ல, ரொம்ப உலகத்திலே பெருமை மிக்க ஆர்ட்டுக்கான ஏலத்தலம் அது. அந்த இடத்துலயும் படிச்சிருக்காங்க அவங்க.
4: ஏலம் விடுறது தெரியும்க்கா, பிச்சுமணி போய் ஏலம் மணி அடிப்பாரு.
6: தெரியும் தெரியும் எனக்கு, நீ அதுதான் சொல்ல வரேன். தெரியும், உன் ஜோக்க கொஞ்சம் தள்ளி வை, விஷயத்துக்கு வரோம். அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஆர்ட்டுக்கான ஒர்க் ஷாப் நடத்துவாங்க இல்லையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நடத்தி இருக்காங்க. அப்ப வந்து

0: ஒரு குட்டி பையன் வரானா வந்து என் வீடு அந்த பக்கம், அதாவது அந்த குடிசை பகுதி, ஸ்லம்னு நம்ம அவங்க சொல்றாங்க, நம்ம குடிசை பகுதி தான் அது. குடிசை பகுதியை காட்டி இங்கே தான் நான் இருக்கேன், எனக்கும் உங்களை மாதிரிலாம் படிக்கணும்னு ஆசைன்னு சொன்னானா. ஆனால் காசு இல்லை, படிக்கல, வீட்டில் படிக்க வைக்கல, அதனால நான் வந்து இந்த மாதிரி உங்க நீங்கள் பண்ணுற இந்த பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க் ஷாப் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறானா. சொன்னோன்னே அடாடா இவனுக்கெல்லாம் இவ்வளோ ஆசை இருக்கு. அப்போ எல்லாருக்குமே ஆர்வமும் ஆசையும் இருக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கரெக்டான அந்த ரீச் கிடைக்கல, அவங்கள ரீச் பண்ணுற மாதிரி நம்ம யாரும் எதுவும் செய்யலைங்கிறது யோசிக்கிறாங்க. முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க டீமை கூட்டிட்டு போகிறாங்களாம். அங்க இருக்கிற வால்ஸ் எல்லாம் பார்க்க அழுக்கா இருக்கு, நம்ம அழகா நல்ல பெயிண்ட வாங்கிட்டு வந்து அந்த குடிசை பகுதி ஃபுல்லா பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்புறம் தன்னோட ஓவியத்தாலையும் அழகுபடுத்துறாங்க. அந்த மாதிரி அவங்க 150,000 வீடுகளுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க பெயிண்ட் பண்ணும்போது இந்த குழந்தைங்க சுத்தி நின்று இவங்களை பாத்துக்கிட்டே இருந்துதான். குழந்தைங்களை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து கதை கேட்கணும் அப்படின்னு ஆசை இருக்கானா, ஆமா ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இவங்க ஏதோ கதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, படிக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு, பாவம் இவங்களாம் அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன், எதுவுமே வசதி இல்லாதவங்க, இவங்க எப்படி இவங்க கத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் லேர்னிங் சென்டர்னு வைக்கிறாங்க. ஸ்கூல் கிடையாது, நீ ரெகுலரா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற மாதிரி கரிக்குலம்லாம் கிடையாது, பாடத்திட்டம் அந்த மாதிரியான பாடத்திட்டம் இல்ல. இவ்வளவு லேர்னிங் சென்டர்ங்கிறது எப்படி, இது ஒரு படிப்பு மையம்னு வைக்கலாமா, இது வந்து இவங்கள தேடி போகக்கூடிய படிப்பு மையம். பெரிய ஃபேன்சியான பில்டிங் எல்லாம் கிடையாது, கிரவுண்ட்ல பாய் போட்டுட்டு வெட்ட வெளியில கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல நடக்கக்கூடிய கிளாஸ் இது. ரெகுலர் கிளாஸ் ரூம் இல்லைன்னா குழந்தைங்க வந்து அவங்க யூனிஃபார்ம் தான் இல்லாம எந்த ப்ரெஷரும் இல்லாம இவங்க கிட்ட கத்துக்கிட்டாங்களாம். பாவம் கஷ்டப்பட்டவங்களோட குழந்தைங்க தானே, அவங்க கிட்ட என்ன இருக்க முடியும், அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருந்தது. ஆனா அந்த இன்ட்ரெஸ்டை இவங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்க வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், யாராவது ஒரு குழந்தை வரலையா அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்களா, அன்னைக்கு அவங்க டோர் ஸ்டெப்ல போய் நின்றுட்டு ஏன் அந்த பாப்பா வரல அப்படின்னு கேட்பாங்களாம். அதனால கூல விட்டு நிக்கிறாங்களே அந்த டிராப் அவுட் அது 50% குறைஞ்சிருச்சான். அப்ப அவங்க சொல்றாங்க, லேர்னிங் கேன் ஹேப்பன் எனிவேர், அதாவது கற்றல்ங்கிறது எங்க வேணா நடக்கும், இதுக்கான ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரோ இதுவோ தேவையே கிடையாது, இல்லாம கூட நம்ம சொல்லித்தரலாங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்மை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி எத்தனை வச்சிருக்காங்க சொல்லு, இந்த லேர்னிங் சென்டர் சொல்றேன், படிப்புக்கான மையம்
1: என்ன, ஒரு 10-20
0: 800 லேர்னிங் சென்டர் வச்சிருக்காங்க.
1: அப்பாடியோ,
0: அந்த டெஸ்டினேஷன் சொல்றாங்க, ஒரு 100 கல்வி கற்க வாய்ப்பே இல்லாத கம்யூனிட்டிய வந்து அவங்க அப்படி ரீச் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்க பண்றது என்னன்னா, வீட்டு வெளிய பெயிண்ட் அடிக்கிறாங்க சுவரை, அப்புறம் அந்த மியூரல் சுவர் ஓவியங்கள், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அந்த ஓவியத்துல எதையோ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஸ்கூலுக்கு போற மாதிரி, படிச்சு படிக்கிற மாதிரி, கையில புத்தகம் வச்சு படிக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கு பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கு, ஏதோ இயற்கையை பத்தி இந்த மாதிரி சொல்லித்தரத பார்த்த உடனே தான் அவங்களுக்கு சுவர் ஓவியம் மூலம் கற்றல், அதே எவ்ரிதிங் இஸ் அ லேர்னிங்கிற மாதிரி ஒவ்வொரு செய்கையும் ஒரு நமக்கு படிப்பை சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு சிறப்பான சேவையை பாராட்டித்தான் அந்த விருது. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கல்விக்கான ஆக்சஸ் லைட்டா இருக்கும், இல்ல இல்லாமையே கூட போகும், சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய வேலைக்கு அனுப்புவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீ சும்மா வீட்டுல இரு, நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம், எங்களால எல்லாம் செலவு பண்ணி பள்ளிக்கு அனுப்ப முடியாது, என்ன படிச்சு என்ன பண்ண போறாங்க, நாங்களும் தான் வேலைக்கு தானே போறோம், இந்த மாதிரி அப்படிங்கறது. இது வந்து இப்ப கதை இல்லை, நான் 30 வருஷத்துக்கு கதையை சொல்றேன். எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி இவங்க போட்ட இத்தனை விதையில அது ஆல விருட்சமா வளர்ந்துருக்கு. அதுதான் இந்த லேர்னிங் சென்டர்ஸ். இப்ப இதை வந்து யார் ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா, ஒரு வார்க்கிங்கிற ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுடைய பணியை வந்து, அடாடா இவங்க செயற்கரிய செயலை செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கும், அவங்களுக்கு ஃபண்டு தேவை, இவங்க மட்டும்தான் போய் கத்து கொடுத்துருவாங்க, ஒரு டீம் வச்சுட்டு இருக்காங்க, ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் இவங்களோட சேர்ந்து பணிபுரியறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், வருமானம் இருக்கணும் இல்ல. வீட்டுல என்ன சொல்லுவாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன போய் சுத்திட்டு வரேன்னு கேட்பாங்க, கையில கொஞ்சம் பைசா கொண்டா அவங்க அப்பா அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சம்பாத்தியம் வேணும் இல்ல, அப்ப அதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். இவங்களுக்கும் அதே நிலைமை தானே, யாருமே சர்வீஸா அதை எடுத்துட்டு பண்ண முடியாது, என்ன என்னைக்காவது ஒரு நாள் செய்யலாம், வருஷம் ஃபுல்லா சர்வீஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பண உதவி தேவை. அததான் இந்த ஃபவுண்டேஷனோட பரிசு பணம் வந்து ஈட்டி தந்திருக்கு. அதை வந்து ரூபல் நாகி வந்து நன்றியோட சொல்றாங்க, இதுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஒரு இந்தியாவை சார்ந்தவங்க குளோபல் டீச்சர் அவார்டு, அதாவது ஆசிரியர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள் இல்லையா, ஒரு சூழல் வந்து எல்லாரையுமே, இப்ப நம்மளே வந்து இருக்கோம், யாரு வேணா போய் கத்துக் கொடுத்துட முடியாது, அதுக்கு ஒரு மனசு வேணும், போய் அந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுக்கணும், என்ன மாதிரி சொல்லி கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும்னு. சும்மா எல்லாம் கூப்பிட்டா படிக்க வானா வந்துட மாட்டாங்க, நம்ம நிறைய பிலிம்ஸ்ல பாத்துருக்கோம்ல, எங்க படிக்க வானா ஃப்ரீயா கொடுத்தாலே வர்றது கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க குழந்தைங்களாம் டக்குன்னு ஒன்று வர முடியாது தான், ஏன்னா வீட்டு சூழல் தான் முதல் காரணம். இப்போ நம்ம எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலேருந்து அவங்க வந்து அந்த வேலையை பணியை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ

0: அவங்க வந்து அவங்களோட மையத்தில் படித்த குழந்தைங்களாம் எவ்வளோ சிறப்பாக இருக்காங்கங்கிறத பெருமையாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ரூபல் நாகி மாதிரி நமக்குள்ளே எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு தியாக மனப்பான்மையோடு இருக்காங்க, எத்தனை பேர் இந்த விழிப்புணர்வை கிரியேட் பண்ணணும்னு அதுக்காகவே உழைக்கிறாங்க இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவங்க ஃபைன் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு ஒரு எலைட்டான ஜாப் தான், ஒரு பெரிய பெயிண்டராகவும் ஒரு ஸ்கல்ப்டராகவும் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஆனால் அதில் களத்தில் இறங்கி பண்ணுறாங்க, அதுதான் பெருமை.
1: சூப்பரா இருக்குக்கா நீங்க சொன்ன கதை. நிஜமாவே இந்த ரூபல் மேடம் வந்து பெரிய சாதனை பண்ணிருக்காங்க, எவ்வளவு பெரிய பிரைஸ்
0: வாங்கியிருக்காங்க.
1: ஆமா, இது எங்க வச்சேன்னு தெரியலையே, இது எங்க இருக்கு?
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
1: என்னது?
0: என்ன தேடுறேன்னு? பெயிண்ட் பிரஷ தேடுறேன்.
1: ஆமா, எப்படி தெரியும்?
0: நீயே உன்னை பற்றி நான் அறிவேன், என்னை என்று யார் அறிவார்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ வந்து இப்ப பெயிண்ட் பிரஷ தூக்கிட்டு நான் பெயிண்ட் அடிக்கிறேன்னு போயிடாதம்மா தாயே.
1: இல்லக்கா, நானும் இந்த ரூபல் மேடம் மாதிரி முதல்ல பெயிண்ட் பிரஷ் எடுத்து பெயிண்ட் வாங்கிட்டு, நம்ம பக்கத்து ஏரியாலே குடிசைகள் இருக்கு, அங்கேயும் நிறைய ஜனங்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நானும் போய் முதல்ல அந்த குடிசைகளுக்கு பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் ஆகி அடுத்த குளோபல் டீச்சர் அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட
0: கிளம்புறேன். உன்னோட எய்ம் எல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: ஓகே,
0: எடுத்த பெயிண்ட் கீழே வைக்காத.
1: அப்புறம்
0: அங்க பாரு, உங்க காம்பவுண்ட் வேலை பாரு, எப்படி பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு பல்லு இழிக்குது, முதல்ல அதை போய் சரி பண்ணு.
1: அப்படிங்கிறீங்க?
0: ஆமா
1: சரி, அப்ப என் வீட்டு காம்பவுண்ட் வால்லயே ஸ்டார்ட் பண்ணலாங்கிறீங்களா?
0: ஆமா.
1: அப்ப நான் அது பெயிண்ட் அடிச்சுட்டு நானும் இல்ல ஒரு ஓவியங்கள்லாம் வரையட்டுமா?
0: பண்றத ஓ வீட்டு வாசல்லே பண்ணு, அடுத்தவங்க வீட்டை போய் கெடுக்காத.
1: சரிக்கா, நீங்க சொல்லிட்டீங்க, அதனால வந்து என் காம்பவுண்ட் வாலே ஆரம்பிச்சிடுறேன். எங்க வீட்டு காம்பவுண்ட் வால முடிச்சுட்டு அடுத்தது உங்க வீட்டுக்கு தான் வருவேன்.
0: ஐயோ அம்மா கடவுளே, இப்பவே என் வீட்டுக்கு போய் என் ஏரியா செக்யூரிட்ட நீ வந்தா உள்ளே விட வேணாம்னு சொல்லி வச்சிடறேன்.
1: என்ன இப்படி சொல்லிட்டாங்க? அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு எந்த படத்தோட பாட்டு கேட்க போறோம்? நம்ம ஊரு நாயகன், இதுதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, உங்களுக்கு தெரியும். அது என்ன பாட்டு? ஜன்னலுக்கு பக்கத்துல சின்ன ரோஜா. நீங்க போடுற பாட்டு தான், நாங்க கேட்கற பாட்டு தான். ராஜ்குமார் பாரதி பாடின பாட்டு அது. அந்த பாட்டு கேட்ட பாட்டு தான். இருந்தாலும் அந்த படத்துல மத்த பாட்டுலாம் நீங்க கேட்கவே இல்லையே. மெயினா இது எதுக்காக இந்த படம்னா, இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதி இசையமைச்சவர் பேரு ராஜேஷ் கண்ணா. அந்த காலத்துல சினிமால ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ராஜேஷ் கண்ணா, கண்ணா அவரு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதனால நம்ம ஊர்லயும் என்ன பண்ணுவாங்க, அப்ப கண்ணாங்கிறத சேர்த்து வைக்கிறது. அது கண்ணா, நம்ம கண்ணா மூணு சுழின்னு. அந்த மாதிரி இந்த ராஜேஷ் கண்ணா, அவரோட போட்டோவே அதுல இருக்கும். அப்ப கொஞ்சம் பாப்புலரா இருந்ததுதான் இந்த பாட்டெல்லாம், நம்ம கேட்ட பாட்டு தான். ராமராஜன் கௌதமி ஃபேமஸ் பேர் ஆயிட்டாங்க இல்லையா, வரிசையா அவங்க நடிச்ச படமாவே வந்தது. இதுல பெரிய ஸ்டார் காஸ்ட். சரி, நான் சாம்பிளுக்கு ஒரு பாட்டு போடுறேன். அது வந்து தேராட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, அப்படியே நம்ம உயிருள்ள வரை உஷால கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே பாட்டு தான் அப்படியே எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்கும். அது ஒரு சாம்பிள் மட்டும் போடுறேன்.
3: தெருவெல்லாம் புழுங்குதடி பொன்னம்மா.

இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஒரு நாளில் மலர்ந்தேனே அந்த பாட்டுக்குள்ள அதை பாடினவர் யாரு, மாதவ பெட்டி ரமேஷ். இந்த பாட்டையும் அவரு தான் பாடியிருக்காரு. நான் அவரை பற்றி நிறைய ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாதவ பெட்டி ரமேஷ் மனோக்கு முன்னாடி தமிழ் படத்தில் பாட வந்தவர். அவர் ஃபியூ தெலுங்கு படத்துலையும் பாடியிருக்காரு, தமிழ்லையும் பாடியிருக்காரு. அப்போ நல்லாயிருக்கும் அவர் வாய்ஸ், ஒரு ஆல்டர்னேட் வாய்ஸ், எஸ்பிபி சார் டைப் ஆஃப் வாய்ஸ். ஆனால் அவர் மாதிரி பாடலை அவங்க. இன்ஃபேக்ட் மனோவே அவர் மாதிரி தான் பாடிட்டு இருந்தார். மாதவ பெட்டி ரமேஷா மனோவான்னு நமக்கு ஆரம்பத்தில் டவுட்டே வரும், அப்படி இருந்தது. பல ப்ரோக்ராமில் பாடகர் மனோ அவர்கள் சொல்லியிருக்காரு, மாதவ பெட்டி ரமேஷோட தான் நானும் வந்தேன், இன்ஃபேக்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு நிறைய இதில் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா மனோ அவர்களுக்கு வந்து ரொம்ப கிளிக் ஆகி நிறைய பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு அப்புறம் பெருசாக பாட்டு

கிடைக்கல. ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த 85, 86, 87 அந்த இயரில் பாட்டெல்லாம் கேட்டவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பாடியிருக்காருன்னு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை பற்றி நான் சொன்ன விஷயத்த. கொஞ்ச நேரத்தில் அவரை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த படத்தில் எந்த பாட்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டுனா, அப்படிலாம் ரேடியோவில் அதிகமாக வந்த பாட்டு வா வா வா வசந்தமே வா வண்ணமலரே வான்லாம் வரும். மனோவும் உமாரமணனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க அந்த டைமில் ரேடியோவில். நான் வந்து அதிகமாக கேட்டது ட்ரிச்சி ஏஆரில் அடிக்கடி போடுவாங்க இந்த பாட்டு. சரி, இப்போ அந்த பாட்டை தான் கேட்க போகிறோம். கேட்போமா?

இது குவிஸ் டைம். சரி, இந்த மாதவ பெட்டி ரமேஷுக்கும் இன்னைக்கு கேட்க போற குவிஸ் டைமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது நான் அப்புறம் சொல்றேன். சரி, போன வாரம் என்ன கேட்டிருந்தோம், ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் மியூசிக், அது இங்கிலீஷ் பாட்டை போட்டு இருந்தேன், இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன தமிழ் பாட்டு என்ன, அவ்வளவுதான். அது என்ன பாட்டு, லாஃபிங் போலீஸ்மேன் அப்படிங்கிற ஆல்பம்லேருந்து சார்ல்ஸ் ஜாலி, சார்ல்ஸ் பென்ரோஸ் அவருக்கு ரெண்டு பேர், அவர் கம்போஸ் பண்ண இந்த பாட்டை கேள்வியை கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கேள்வியை நீங்கள் எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது முன்னாடி தெரிஞ்சது தான், இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்ததுன்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். ஜார்ஜ் டபிள்யூ ஜான்சன் அப்படிங்கிறவரோட ஒரிஜினல் தான் இந்த பாட்டு, தி லாஃபிங் சாங் அப்படிங்கிறது தான். அது வந்து அந்த காலத்திலே ஃபோனோகிராஃபிக் ரெக்கார்ட்ஸில் பெஸ்ட் செல்லராக இருந்திருக்கு. அதாவது 50,000 காப்பி எந்த காலத்துல, 1894 வித்து தீந்து தான், அப்பெல்லாம் டூப்ளிகேட் பண்ண முடியாதான் அந்த காலத்துல. சோ என்ன திரும்ப திரும்ப திரும்ப பாடணுமா, 1000 தடவைக்கு மேல பாடியிருக்கிறான். நினைச்சு பாருங்க, ஒரு பாவம் 1900 ஆண்டுக்கு அப்புறம் தான் வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வர ஆரம்பிச்சுதான். அப்புறம் அப்படிதானே, நம்ம எல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஒரிஜினல், அதை காப்பி பண்ணுவாங்க, அதுதானே, அதன் வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு பாருங்க. சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சார்ல்ஸ் ஸ்பென்ரோஸ், அவரே சார்ல்ஸ் ஜாலி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் என்ன பண்றாரா, இந்த பாட்டை கேட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதுல ஒரு மெலடி லைனை மட்டும் எடுத்து லிரிக்ஸை கொஞ்சம் மாத்தி ஒரு போலீஸ்காரர் அவரை பற்றிய பாடல் அப்படின்னு பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த பாட்டு, தி லாஃபிங் போலீஸ்மேன் அப்படிங்கிறது. அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி டெம்போ மாத்தி, ஆனால் அந்தலையும் பாருங்க, அவர் பேர் இருக்காது, அவங்க ஒய்ஃப் பேர் மேபல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தான் கிரெடிட்ஸ் இருக்குமா. சரி, அதை என்ன அதோட லிரிக்ஸ்னா, ஐ நோ எ

0: தட் ஓல்ட் போலீஸ்மேன் இஸ் ஆல்வேஸ் ஆன் அவர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரை பற்றிட்டு இப்படி சிரிப்பார் அப்படின்னு ஹா ஹா ஹா ஹா ஹா அப்படின்னு வரும். 1933 இது 120,000 காப்பீஸ் வித்து தீர்ந்து தான் இந்த லாஃபிங் போலீஸ்மேன். ஸோ அதுலேருந்து தான் நம்மளோட இந்த குவிஸ் பாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. அப்ப விடை என்ன? இதுதான் விடை.
1: கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
0: மாயா பசார் 1952 வந்தது. பைலிங்குவல், ஒரே நேரத்தில் தெலுங்குலையும் தமிழ்லையும் எடுக்கப்பட்ட படம். ஃபர்ஸ்ட் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு, 2 வாரம் கழிச்சு தான் தமிழ் படம் வந்தது. இசை தி கிரேட் கண்டசாலா. ஒரிஜினலா யார் இசை அதுக்கு? எஸ் ராஜேஸ்வர ராவ். 4 பாட்டு பண்ணிடுறாரு. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால நான் அந்த படத்துல பண்ணல அப்படின்னு சொல்லாரு. அப்புறம் இவர் டேக் ஓவர் பண்ணி பாட்டெல்லாம் எவ்வளவு ஹிட்னு நமக்கு தெரியும். அதில் அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ தமிழ் கேட்டோம். கல்யாண சமையல் சாதம் திருச்சி லோகநாதன் ஐயா பாடினது. என்ன மாதிரியான பாட்டு இல்லை? ஒரு ஐகானிக் சாங் இல்லை? இந்த மாதிரி கடோத்கஜன் பாடுற மாதிரி பாட்டை வந்து இன்னொருத்தரால் பாடவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பாட்டு பண்ணிட்டு போயிருப்பார். இதோட தெலுங்கு வெர்ஷன் விவாக போஜனம் போ இப்படி தானே வரும். அந்த பாட்டு செம ஹிட். அப்ப இதுக்கு ஈக்குவலா அதையும் பண்ணிருக்காங்களே. அவர் பேர் என்ன? மாதவ பெட்டி சத்யம் காரு. அவர் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு. இதே மாதிரி அதுவும் ரொம்ப பாப்புலர். தெலுங்கு மக்கள்லாம் அதை ரொம்ப கொண்டாடுவாங்க. 2 சத்யம் உண்டு தெலுங்குல. ஒன்னு வந்து இந்த சிங்கர் சத்யம் சார், இன்னொருத்தர் கம்போசர் சத்யம் சார். சரி, எனக்கு என்ன ஆச்சரியம் என்னன்னா, இப்ப நான் சமீபத்துல சென்னை போயிட்டு வந்தப்ப அவங்க குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களை பாக்குற பாக்கியம் வந்தது. விவாக போஜனம் பாடின மாதவ பெட்டி சத்யம் சாரோட பையன் மாதவ பெட்டி மூர்த்தி, அவரு கூச்சிப்புடி டான்சர். அவருடைய மகள் வந்து பிரதீபா. அவங்களதான் சந்திச்சோம். தாத்தாவை பத்தி அவங்க கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாங்க. ஏற்கனவே ஒன்று சொன்னீங்களே, மாதவ பெட்டி ரமேஷ் பத்தி, இவருடைய கசின் தான் அவர். சொந்தக்காரங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ், சித்தப்பா பெரியப்பா பசங்க. அவரை பத்தியும் கேட்டேன். ஒன்று அவங்க சொன்னாங்க, அவர் கொஞ்சம் சீக்கிரமாவே இறந்து போயிட்டாரு. கொஞ்சம் பாடல் தான் பாடியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு எந்த பாடல்னு தெரியல. அப்புறம் நான் சொன்னேன் இந்த பாடல்லாம் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. தாத்தாவை பத்தி பெருமையா சொன்னாங்க. அந்த குடும்பமே கூச்சிப்புடி குடும்பம். அவங்க அப்பா ஒரு பெரிய டான்சர், மூர்த்திங்கிறவர். அந்த பொண்ணும் நல்ல டான்சர். ஸோ போன வாரம் அந்த கூச்சிப்பூடி நடக்கை அதை பத்தி சொன்னேன் இல்லையா. கூச்சிப்பூடிங்கிறதே ஒரு அந்த பேர் உள்ள கிராமத்துல உருவான அந்த கலை தான் கூச்சிப்பூடி. உட்கார்ந்து பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் டான்ஸ் ஃபார்முக்கு உண்டான பேரு. சரி, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம விவாக போஜனம்போ அதுக்கு வருவோம். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதுவே ஒரிஜினல் டியூன். எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, சுரபி நாட்டக சமாஜம். அவங்க 1950 நாடகமா போடுறாங்க. இந்த லிரிக்ஸ் எல்லாம் அதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு முன்னாடி பி நாகராஜகுமாரின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஜானகி சபதம் ஹரிகதா, அதுல இருந்து இவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆறாங்க. அந்த வரிகள் அவங்க எங்க இருந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காங்க பாருங்க. காலி பெஞ்சால நரசிம்மராவ்னு ஒருத்தர், அவர் வந்து சசிரேகா பரிணயம், சசிரேகா திருமணம், அதுதான் இப்ப மாயாபஜார் கதை. இப்போ 1936 அவரோட டியூன்ல தான் இவங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆறாங்களாம். அவர் எங்கிருந்து எடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த சார்ல்ஸ் பென்ரோஸோட. இப்ப நம்ம பேசுறோமே த லாஃபிங் போலீஸ்மேன், அவர் டியூனா அவர் அப்பவே கேட்டிருக்காரு. ரெக்கார்ட்ஸ்ல கேட்டுட்டு அந்த பாட்டை கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அவர் அப்படி இப்படி இப்படி இப்படி கொண்டு ஒரு 3 கை மாறி அப்படியே அதை செம்மப்படுத்தி வந்தது தான் இந்த கல்யாண சமையல் சாதம் என்கிற விவாக போஜனம் பூ இந்த பாட்டு. எக்ஸலன்ட் சாங் இல்ல பாருங்க. இந்த கதையை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இத்தனை பீடிக்கை போட்டேன், சொல்லியாச்சு. அதுக்கு ஆன்சர் வந்து, அடேங்கப்பா எவ்வளோ பேர் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒருத்தர் கூட தப்பா அனுப்பல, டக் டக்குன்னு எல்லாருமே அனுப்பிட்டீங்க. சரி, யாரெல்லாம் அனுப்பியிருக்கா பாப்பமா? இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே அனுப்பிட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பினவங்க யாருன்னு பாப்போம். உடுமலை சுடர் முருகானந்தம் ஜெயந்தி, டெய்லர் முருகன் பொள்ளாச்சி, நவநீதன் சென்னிமலை, ஆரஸ்புரம்லேருந்து ஹரிஹரன், அப்துல் கஃபூர் செல்வபுரம், பாபு மாதவன், SIHS காலினி சரவணன், இவங்க எல்லாம் 12-27 அடிச்சு பலத்த கைத்தட்டலை பெற்று செல்கிறார்கள். அப்புறமும் வரிசையா எல்லாருமே கரெக்டா போட்டீங்க. யாருமே 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். அப்புறம் சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதி லட்சுமி, பெல்லம்பட்டி சிவக்குமார் குடும்பத்தார், அப்புறம் வந்து கஞ்சம்பட்டி ஆர்கே, சண்முக ஆனந்தம், சசிகலா கணக்கம்பாளையம், ஜேவியர் பால், ஜி என் மில்ஸ், அவினாசி, பிரபுதேவி ஸ்ரீசாய், மிடப்புளூர் கீதா அண்ட் ஃபேமிலி, வடவள்ளி கிரிஜா, பிரபாகரன் பல்லடம்லேருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியம், வெள்ளியங்காடு

ஹேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், பாஸ்கரன் ஹைதராபாத்லேருந்தா? ஓ, ஹைதராபாத்லேருந்து கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ பாஸ்கரன் சார். நீங்க நியூஸ் ஆன் ஆர் ஆப்ல கேட்டீங்களா? அப்புறம் வி விஸ்வநாதன் டாடா பேட்லேருந்து, விஜயகுமார் வரதராஜபுரம், செந்தில்குமார் ரமணமுதலிப்புதூர், பெருமாள்சாமி சாவக்காட்டுப்பாளையம், ரெங்கா கணேஷ் அவினாசியிலேருந்து, சிறுமுகை சோமு கலைவாணி, ஹோப் காலேஜ் பிரணயாகுகன், கனகரத்னம் கனியாம்பூண்டியிலேருந்து, குன்னத்தூர் கருமஞ்சரி ரேவதி பாலகிருஷ்ணன், சூரம்பட்டி வலசுப்பா இளங்கோ அன் குடும்பத்தார், அப்புறம் சிறுமுகை உமா கணேஷ், ஜீன் மில்ஸ் ராஜி, செல்வபுரம் சையத் ரசூல், ஷண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர், செந்தில் பிரபு குடும்பத்தார் மூக்கனூர்லேருந்து, அப்புறம் சரவணன் ராசிபுரம், ஆலங்கொம்பு விஜயகுமார் உமாமகேஸ்வரி, ஆழியார் சுப்பிரமணியம், ரமேஷ் கவுண்டம்பாளையம், செல்வபுரம் ஷர்மிளா பானு, செல்வலக்ஷ்மி ராஜவீதியிலேருந்து. போன வாரமே நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். போன வார பாட்டை நீங்க எப்ப அனுப்பினீங்க? சனிக்கிழமை தான் அனுப்பினீங்க, ஆனா இந்த வாரம் கரெக்டா அனுப்பிட்டீங்க. சுமித்ரா பொள்ளாச்சி, கோணமலை ஆனந்தன், போன வாரம் என் பேர் படிக்கலையே மேடம். ஆமா, போன வாரமே நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க, உங்க பேர் விட்டு போச்சு. இதோ இந்த வாரம் சேர்த்துட்டேன். கே என் பாளையம் பேச்சி முத்து, பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையம், சங்கரன் கோயம்புத்தூர்லேருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், அவினாசி ராயம் பாளையம் பாலசுப்ரமணியன், தாசர் பட்டி பாலசுப்ரமணியம், சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, சின்ன வதம்பச்சேரி, திருப்பூர் பாலா, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், மதுக்கரை பெரியசாமி. எப்பயாச்சும் ஒண்ணுதான் உடனே கண்டுபிடிக்க முடியும், இந்த வாரம் அது நடந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. விஎன் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம், பாதுஷா தெலுங்கு வீதியிலேருந்து, மணவை சந்திரசேகர் மதுரை எஸ்எஸ் காலனிலேருந்து, வி வெங்கட்ராமன் சார். நீங்களும் இப்படி ஆப்ல கேப்பீங்களா? பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து, மிதுன்குமார் சிவானந்த காலனிலேருந்து, தடாகம் ஆறுமுகம், ஏ ஹரிஹரன் பெங்களூரு, என்ன அனுப்பியிருக்கீங்க? அங்க முத்து தங்க முத்து தண்ணிக்கு போனாளா அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஓ, உங்களுக்கு அப்படி கேட்டுச்சு போல இருக்கு. அப்புறம் ராஜி ஐயப்பன் துடியலூர், தாசப்ப கவுண்டன் புதூர் சரவணன், சுதா சண்முக சுந்தரம் திருமலை நாயக்கன் பாளையம்லேருந்து, அப்புறம் தனபால் சசிகலா சாமி கவுண்டன் பாளையம், சின்ன வேடம்பட்டி பத்மநாபன் நித்யா, ஆட்டோ ஓட்டுநர் பொன்னுசாமி சிங்காநல்லூர்லேருந்து, ஓ நமக்கு பக்கத்துலேருந்து, வில்லியம் பொள்ளாச்சி, மகாதேவன் வெள்ளலூர், என் பாலசுப்ரமணியன் போத்தனூர்லேருந்து. அட்டிங்கப்பா, எத்தனை பேர் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் அவரோன் அனௌன்சர்ஸ் கவிதா, அரவிந்த், தமிழரசி, லக்ஷ்மி தேவி, சந்திரா சர்க்கார் கண்ணாடி புதூர்லேருந்து, முனுசாமி, இத்தனை பேரும் டக்கு டக்குன்னு மெசேஜ கரெக்டா அனுப்பியிருந்தீங்க. இந்தாங்க புடிங்க, பலத்த கைத்தட்டலாம், சும்மா அள்ளிக்கோங்க. சரி, இந்த வார க்வெஸ்டின் என்ன இப்ப இத கேளுங்க.

என்ன ஒரு இனிமையான பாட்டு இல்லை, இது ஒரு கசல், ஃபேமஸ் கசல். இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன அந்த ஃபேமஸ் தமிழ் பாடல் என்ன, அவ்வளோதான். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, கசலும் நல்லா இருக்கு, நமக்கு அந்த தமிழ் பாடலும் ரொம்ப பிடிக்கும். க்ளூ, எப்படி பட்டு போன்ற குரலில் பாடியிருக்காங்கல்ல அவங்க அந்த படகி, அப்படி தான் நமக்கு சொல்ல தோணும். தமிழ்லையும் அது கசல் பாணியில தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அந்த நகாசு வேலைகள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. போன வாரம் பிரபுதேவி ஸ்ரீசாய் அவினாசிலேருந்து அவர் என்ன தெரியுமா கொடுத்தார், மேடம் நீங்க போன வாரம் கேள்வி கேட்டீங்களா, அப்ப நான் ப்ரோக்ராமை கேட்க முடியல, கடையில பிஸியா இருந்தேன், என் மனைவி தான் அந்த விடையை அனுப்புனாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. மேடம் இவங்க சொன்னாங்க, மேடம் ஒரு க்ளூ கொடுத்தாங்க, நிம்மதியா சாப்பிட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு அவங்க வந்து கல்யாண சமையல் சாதம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மேடம் இனிமே இந்த மாதிரி டைரக்ட் க்ளூஸ்லாம் கொடுக்காதீங்க, இவரை பாருங்க இந்த மாதிரி எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடாங்க, கொஞ்சம் டஃப்பாக கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வாரம் அதனால நோ க்ளூ, க்ளூ எல்லாம் வேண்டாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் பாருங்களேன், நான் கசல் பாணியிலன்னு சொன்னோடனே தேவகி அங்கேருந்து இந்த பாட்டான்னு கேட்குறாங்க. நான் பாட்டே இன்னும் போடலை, அதுக்குள்ளே எப்படி பாருங்க, இப்படி தான் நீங்களாமும் சீக்கிரமாக சொல்லிடுவீங்க. சொல்றது தானே குவிஸ் எல்லாம், கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ அனுப்பி வைங்க. நம்பர் வேணுமா? 9 58 58 00 103. இப்ப ரெண்டாவது பாட்டு என்ன, ரெண்டாவது பாட்டு வாடிப்பட்டின்னு ஆரம்பிக்கிற ஒரு தெம்மாங்கு பாடல், நல்ல ஃபோக்கிஷ் சாங் அது, TKS நடராஜன் அவர்கள் பாடினது. என்ன பாட்டு பாடியிருக்காரு ஆல்ரெடி, அதே தான், நீ முன்னால போனா நான் பின்னால வரேன், அவரே தான். அவரும் BR சாயா அவங்களும் சேர்ந்து பாடின பாட்டு. கொஞ்சம் டக்குன்னு கேட்டால் கொஞ்சம் ஷைலஜாவோ அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். இப்போ BR சாயாவை நமக்கு தெரியுமா? நல்லா தெரியும். காலையில் 7 மணிக்கு நீங்கள் கேட்குறீங்களே, அடிக்கடி 8 மணியில் கூட கேட்டிருக்கீங்க.

ரிச்சா கொல்லிமலை குயில் ஜோதி படத்தில் அந்த பாட்டை பாடினவங்க அவங்க தான். அவங்க ஒரு கன்னடிகா, நல்லா பாடகியவங்க. அது பாவகீதேம்பாங்க, அதாவது கன்னடாவில் மெல்லிசை பாடல் பாடுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கன்னடா டிவோஷனல் பாடியிருக்காங்க, கன்னடா ஃபிலிம் சாங்ஸ் நிறைய பாடியிருக்காங்க. தூர்தர்ஷனில் வந்து ஒரு காம்படிஷன் வின் பண்ணுறாங்க, மியூசிக் காம்படிஷன். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அந்த சிரிச்சா கொல்லிமலை குயில். இளையராஜா சார் அங்கே டெபியூவே பாருங்க, அவங்களுடைய முதல் அறிமுகமே தமிழ் பாட அறிமுகம். அப்புறம் வந்து கன்னடத்தில் நிறைய பாடியிருக்காங்க அவங்க. தமிழில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடியிருக்காங்க இவங்க. பிஆர் சாயா அப்படிங்கிறவங்க, சாயானா என்ன, நிழல் இல்லையா, ஷேடோ, அதுதான் சாயா. ஆனா ரொம்ப பாப்புலரா அவங்க சாமி பாட்டும் மெலிசை பாடல்களும் தான் பாடியிருக்காங்க. சரியா, அவங்க ரெண்டு பேரும் பாடின பாட்டு தான் இந்த வாடிப்பட்டி. இந்த டியூன் நமக்கு தெரிஞ்ச டியூன் தான், பாசி படர்ந்த மலை அந்த மாதிரி தெம்மாங்கு டியூன் தான், ட்ரெடிஷ்னல் காவடிச்சு இந்த டியூன். அப்படிதான் இந்த பாட்டு. சோ இந்த பாட்டை தான் கேட்க போறோம், வாடிப்பட்டி பாட்டை கேட்போமா?

சரி, இப்போ உங்கள் மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். ஜூலை 15th நம்ம நிகழ்ச்சிகள்லாம் சின்ன சின்ன மாற்றங்களோட வந்தது. அதுக்கு வந்து நிறைய பேர் உங்களுடைய ரிவ்யூஸ் வந்து அனுப்பியிருந்தீங்க. என்னெல்லாம் அனுப்பியிருக்கீங்க அந்த மெசேஜஸ் படிக்கலாமா? பூச்செண்டு பாடல் அருமை அப்படின்னு மகேஷ் விஜயமங்கலம்லேருந்து அனுப்பியிருக்காரு. கிராமபோன் நிகழ்ச்சியின் பெயர் அருமை, அதாவது கிராமபோனும் 103 அருமைன்னு தாசர்பட்டி பாலசுப்ரமணியம். பூச்செண்டு பாடல் அருமைன்னு இவரும் போட்டிருக்காரு. அந்த காலத்துல அதுலதான் பாட்டு கேட்டோம். ஓ, கிராமபோனுக்கு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுக்காகத்தான் அந்த டைட்டில்.

0: எயிட்டிஸ் இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கவினையா லட்சுமி ரங்கசாமி திருப்பூர்ல இருந்து மயக்கும் மாலைக்கு அனுப்பியிருக்காங்க. பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டினது பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீதா முடப்புலூர்ல இருந்து கிராமபோனும் 103 இன்னைக்கு பாடல் கிடைத்தது நன்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ தேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க கீதா. புரோகிராமில் மாற்றம் செய்ததற்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதிய நிகழ்ச்சிகள் இதுவரை நன்று அப்படின்னு சுகம் ராஜா தேவராயபுரம்லேருந்து அனுப்பியிருக்காரு. டெங்கு மராடா ஊரின் சிறப்பு அருமை கிருஷ்ணன் கோத்தகிரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு பொருத்தமான பாடல்கள் விஜயகுமார் வரதராஜபுரம், அதாவது அன்னைக்கு போவோம் ஊர்வலம் பத்தி அனுப்பியிருக்காரு. இங்கிலீஷ் சாங்ஸ் தூள் கலப்புறாங்க அப்படின்னு ராஜி ஐயப்பன் போட்டிருக்காங்க. அது வந்து எதுக்காக? மியூசிக் பை த வே அந்த ப்ரோக்ராமுக்காக. நானும் வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண மேடம், தேங்க்யூ அப்படின்னு சாய் மனோகர் போட்டிருக்காரு சிங்காநல்லூர்ல இருந்து. கவிதையும் கானம் புதிய நிகழ்ச்சி அருமை அப்படின்னு கோணமலை ஆனந்தன் போட்டிருக்காரு. கேள்வி மட்டும் இல்லையே தவிர மத்தபடி எல்லாமே அருமை. இது 7 தானே கேள்வி, இல்லை 8 இருக்கே, அதான் பெரிய பாதிப்பு இல்லை. 7 அது ஒண்ணுதான் மாத்திருக்கீங்க, அது ஒண்ணு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரு? திருப்பூர் வெளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ். அப்புறம் நிகழ்ச்சி மாற்றம் மிக அருமை அப்படின்னு குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து போட்டிருக்காங்க. மாற்றம் என்பது நல்லதுக்கு தான், மாற்றங்கள் பற்றி ஆனா சரிவர கேட்க இயலவில்லை, போக போக நீங்க கேட்டுக்கலாம். பா பரணிதரன் திருப்பூர்ல இருந்து போட்டிருக்காரு. 999 kHz அலைவரிசை நிகழ்ச்சிகளும் அதுல தாங்களேன் அப்படின்னு போட்டிருக்காரு. நிகழ்ச்சியில தர ஆரம்பிச்சிட்டோம், நீங்க கேக்குறீங்களா? மகேஷ் விஜயமங்கலத்துல இருந்து. இதம் ரிதம் இல்லாமல் இருப்பது கொஞ்சம் கவலை அளிக்கிறது, இருந்தாலும் வெஸ்டர்ன் மியூசிக்கு பழகிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்காக தானே உங்களுக்கு 4 கொடுத்துருக்கோம். சூப்பரான சாங்ஸ் வருது இல்லையா? நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்றால் தூக்கம் பார்க்க கூடாது, அதுதான் உண்மையான வானொலி ரசிகராக இருக்க முடியும். பாண்டிய நகர் சிவசங்கர் இந்திராணி போட்டிருக்காங்க. நேயர்கள் கலந்து கொள்ளும் டீக்கடை நிகழ்ச்சி அருமை அப்படின்னு பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்லேருந்து போட்டிருக்காரு. பா இளங்கோ சூரம்பட்டி வலசுல இருந்து பாராட்டியிருக்காங்க. ஐயம்பாளையம் கருணாகரன் என்ன சொல்லியிருக்காரு? மனநல மருத்துவரின் நேர்முகம் மிக அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. கனகரத்னம் கன்னியாம்பொண்டி எல்லா நிகழ்ச்சிகளையும் லிஸ்ட் பண்ணி, அப்பாடி வசந்த இளம் நிகழ்ச்சியை மட்டும் நீங்க மாத்தல அப்படின்னு இல்லையே, நிறைய நிகழ்ச்சி நம்ம மாத்தவே இல்லையே, முக்கியமா ஊர்புறத்திலே அப்புறம் வந்து ஏறும்பூரும் அதெல்லாம் வந்து பிக்சடான நிகழ்ச்சிகள், அதெல்லாம் மாத்தல, அதெல்லாம் எப்பவும் மாத்தவும் மாட்டோம். பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டு பாளையம்லேருந்து போவோம் ஊர்வலம், அதுல வந்து அந்த திபெட் செட்டில்மெண்ட் வந்தது இல்லையா நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. உலக இளைஞர் திறன் தினம், அதுல வந்த கெஸ்டர் ஆல்பர்ட் அவரோட கருத்துக்கள் வந்து நல்ல கருத்துக்களை தெளிவா பகிர்ந்து கொண்டார் அப்படின்னா, ஆர்த்திய சுஜி வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க அப்படின்னு ஜெகநாதன் புலக்காட்டு பாளையம்ல இருந்து போட்டிருக்காரு. கோயில் பாளையம்ல இருந்து கௌசல்யா தண்டபாணி என்ன போட்டிருக்காங்க? எல்லா மாற்றத்திலும் ஒரு படிப்பினையோ அனுபவமோ ஒளிந்திருக்கும், மாற்றம் எல்லாமே நல்லதுக்குத்தான் அப்படின்னு போட்டு இட்ஸ் அ வெல்கம் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான ஒரு அனுபவமாக பார்க்க தோன்றுகிறது. எதுக்கு எது இந்த சின்ன மாற்றமா? ஹலோ கமான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு பெருசெல்லாம் யோசிக்காது. இது சின்ன சின்ன மாற்றங்கள், இன்னொரு வாரம் 6 அப்புறம் இன்னொரு மாற்றம் வரும், அவ்வளவுதான். தினம் தினம் எல்லாம் மெசேஜ் போடுறீங்க எங்களுக்கு, இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு நிறைய போடுறீங்க, அப்படிதான் இருக்கணும். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணோங்கிறதுக்காக தான் டீ கடை, விதவிதமான டாபிக்ஸ், அப்புறம் காலையில போவோமா ஊர்வலம், ஜிம்ஸ் ஆஃப் இந்தியா எதுக்கு பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? குட்டி குட்டி கிராமம் இருக்கு, அறியாத கிராமம், நிறைய கிராமங்கள் செல்ஃப் சஸ்டைனபிள் லிவிங் இருக்கு, அப்புறம் மக்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதுக்காக தான் உங்களை ரவுண்ட் அபவுட்டா கூட்டிட்டு போறோம், அதுதான் இந்த ப்ரோக்ராம். அப்புறம் பத்திரிக்கை கவிதையும் கானமும் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, நீங்க எல்லாம் கொடுக்குறீங்களே மெசேஜஸ், எல்லாரும் விதவிதமா அழகா பண்றாங்கன்னு. அப்புறம் கேம் ஷோ, அதுவும் கலர்ஃபுல்லா அதானே கொடுக்குறோம், 1:00 to 1:45 நம்ம அப்படியே சாப்பிட்டு அப்ப ஒரு கேம் ஷோ விளையாடினா என்ன தோணும், அதுக்காக தான் அந்த டைம். நிறைய பேர் அதை ஒத்துட்டு இருக்கீங்க, மாற்றம் ஒன்று தான் மாறாதது, அதனால இந்த மாற்றம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே, எங்கடா 12:40 ஆக போகுதே, நம்ம கடிதம் வரலையே அப்படின்னு யோசிப்பீங்க, நியூஸ்க்கு அப்புறம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரேடியோ ஆஃப் பண்ணாம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கணும் கேட்டுக்கிட்டு. ஓகேவா?
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.

0: பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று தெரிவித்தார்.
1: இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.
0: கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இந்த ஆண்டு தில்லியின் தேசிய போர் நினைவிடத்திலிருந்து சௌரிய விஜய் யாத்திரா நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார்.
1: நண்பர்களே, இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணி. இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைடு ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது.
0: தனியார் துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள்.
0: தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, நமது வாழ்வியலோடு இணைந்தது என்று பிரதமர் கூறினார்.
1: நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள்.
0: அன்னையின் பெயரில் மரநடும் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000+ மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000+ அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
0: விநாயக சதுர்த்தியின் போது மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கூறினார்.
1: கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி

0: இருக்கின்றார்கள்.
1: உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.

0: பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாமையா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாமையா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தான் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தைரியம் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ படையினரின் தன்னலமன்ற தியாகத்தின் மூலம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு வணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தைவான் நாட்டு வான்வழியில் சீன விமானப்படை போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீனாவின் 4 போர் விமானங்களும் 7 போர் கப்பல்களும் தைவான் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தைவான் வான் எல்லையில் சீனாவின் 29 போர் விமானங்களும் 6 போர் கப்பல்களும் நேற்று நுழைந்ததாக கூறியிருந்தது. தைவான் நாடு சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வி அமைச்சராக திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்த திரு தர்மேந்திர பிரதான் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகட் சங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்களுக்கும் இந்த வெற்றி ஊக்கம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனாகத் சிங் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற செட் கணக்கில் எக்கடெரினா ஓச்சாரென்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகட் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும்

0: அரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குலக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
5: மயக்கும் மாலை நிகழ்ச்சி. இந்த மாற்றத்தில் எனக்கு பிடித்த மாற்றம் அப்படின்னு போட்டிருக்காரு அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன். மயக்கத்தில் வார்த்தைகள் மாறி விட்டன அப்படின்னு போட்டிருக்காரு. கல்லூரி படித்த நாட்களை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அந்த பாடல்கள் அப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்குதான். அப்புறம் இந்த பாடல் அருமைங்க அப்படின்னு யார் போட்டிருக்கா? கோணமலி ஆனந்தன். இது எங்கள் சாய்ஸ், அதை சொல்லியிருக்காரு. வாரத்துல 5 நாள் உங்கள் சாய்ஸ், வாரத்துல 2 நாள் எங்கள் சாய்ஸ். அதுதான், அதுவும் உங்களோட சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் தான். ஓடுறது மட்டும்தான் நாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் பேச்சு முத்து கேன்பாளையம். இதுவரை ஒலித்த பாடல்கள் அனைத்தும் அருமை. அர்த்தமுள்ள அரட்டை சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. கணபதி பாளையம், யசோதா கோவிந்தராஜ் அவங்களும் வாழ்த்தி போட்டிருக்காங்க. பூச்செண்டு நிகழ்ச்சியில பாடல்கள் மிக மிக அருமை அப்படின்னு ஆல்மோஸ்ட் டெய்லி மகேஷ் விஜயமங்கலம், பிரேம்நாத், அப்புறம் குகன் சிந்து எல்லாருமே போடுறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. சுபா வெங்கடேஷ் பற்றிய விரிவான அறிமுகம் சூப்பர். நீ தாவி ஓடுமானோ கேட்ட பாடல் போலவே இருக்கு, ஆனா கேட்காத பாடல். இது யாரோ போட்டிருக்காங்க, அவங்க பேரே நீங்க போடல. பேர் போட்டாதானே நான் படிக்க முடியும். நிகழ்ச்சி அருமை மேடம் பிரேமா வெள்ளிங்கிரி கருமுத்தம்பட்டியிலிருந்து. கேள்வி ரொம்ப சுலபந்தான், ஆனா யாருமே யோசிக்க முடியாத ஒண்ணு இருக்கே, அது ஆங்கில பாடலில் இருந்து டியூன் எடுக்கப்பட்டது அப்படிங்கறது நாங்க யோசிச்சதே இல்லையே அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ தேடி பிடித்து தந்தமைக்கு பாராட்டுக்கள். ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார், உமா மகேஸ்வரி, குணசேகரன், பனப்பள்ளி, ஆனைக்கட்டி அங்கிருந்து என்ன போட்டிருக்காரு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு கூட்டிட்டு போறீங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆர்ஜே உதயா அருமையாக செய்தார். என்ன நிகழ்ச்சி? கெட் செட் கோ. ஆமா, டீ கடை கூட அவர் அருமையா பண்ணாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பழைய ஆர்ஜேக்கள் நிகழ்ச்சிக்கு மெருகு ஊட்டுகிறார்கள், கவிதையும் கானமும் அருமை. இது போன்ற பாடல்களை மிகவும் புஷியாக போட்டு எங்களை ரசிக்க விட்டீர்கள் அப்படின்னு கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, சேரன் மாநகர்ல இருந்து, அப்புறம் தேவனூர் ஜோதி, லட்சுமி, கும்பகோணம் மனோகர், இவங்க என்ன கேட்டிருக்கீங்க? கவிதையும் கானம் நிகழ்ச்சி லட்சுமி பிரியா அவர்கள் சிறப்பாக வழங்கினார்னு அவங்க பெரிய மெசேஜ் போட்டு பாராட்டியிருக்காங்க. கோவை சிஸ்டர்ஸ்க்கு பிக் சல்யூட்டா. இது யாரு? முடப்புலூர் கீதா. ஓ, நீங்க சிஸ்டர்ஸ் முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் ராஜவீதி செல்வலட்சுமி என்ன போட்டிருக்கீங்க? அரட்டை அருமை அப்படின்னு போட்டிருக்கீங்க. சிவகுமார் கோத்தகிரியிலிருந்து, சலங்கை ஒலியோட தெலுங்கு பாடல் நீங்க ஒலிபரப்புனீங்க இல்லையா, தெலுங்கு மொழியில் ஜானகி அம்மா பேசும்போது எப்படி இருக்குமா அந்த மாதிரியே நீங்க பேசுறீங்க. ஹலோ கமான், அவங்கள மாதிரிலாம் நம்ம பேச முடியுமா? நம்ம அந்த விஷயத்த சொல்றோம் அவ்வளவுதான். அவங்க எல்லாம் அப்பா சாக்ஷாத் சரஸ்வதி தேவின்னு நான் தான் சொல்லிட்டேன். அவங்க பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, உணர்வோட கலந்து விட்டவங்க. இருந்தாலும் செல்லக்குட்டி பேர சொன்னதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு, தேங்க்யூ. வெள்ளம்பட்டி சிவகுமார், சிபு சோமஸ் கந்தமூர்த்தி, புவனேஸ்வரி என்ன போட்டிருக்கீங்க? நிறைய நிகழ்ச்சிகளில் மாற்றம் செய்திருப்பது வரவேற்புக்குரிய விஷயம், மனதார வரவேற்கிறோம். தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் புதிய நேயர்கள் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்குகிறீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு, தேங்க்யூ. வந்து வடவள்ளியிலிருந்து கிரிஜா, அந்த அனந்த நாராயணன் சார், அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தலம் பலம் நிகழ்ச்சியில வந்து ஆதி விநாயகர் கோயிலும் முக்தீஸ்வரர் கோயில் பத்தியும் நீங்க வந்து அழகா தொகுத்து சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பிடித்த கோயில், அவங்க மாமாவுக்கு திருமணமான இடம் அது, அதனால அவங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்கு, அவங்க அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு போட்டிருந்தார், தேங்க்யூ சோ மச் சார். ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்துல இருந்து. சனி ஞாயிறு இரண்டு நாளுமே நாங்கள் கேட்டோம் நிகழ்ச்சிகளை. மேம், நீங்க ரெண்டு பேரும் உங்களோட உரையாடல் அருமை. நம்ம வீட்டு மாடியில காக்கா தான் பறக்கும்னு சௌமியா மேம் சொன்னதும் நான் சத்தமாக சிரித்து விட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்றோ கேட்டதில் வந்த செல்லக்குட்டி அம்மா பாடலை உங்கள் இனிமையான குரலில் வர்ணித்த விதத்தை கேட்டும், அந்த பாடலை கேட்டும் நீங்கள் வர்ணித்த

விதமழகா அந்த பாடலழகா என்று வர்ணிக்க வார்த்தை இல்லைங்க. கொடுத்த பொறுப்பே முழு ஈடுபாட்டுடன் சரியான தகவல்களை தருவதில் நீங்கள் ஒரு என்சைக்ளோபீடியான் அடிதூள் என்பது. அந்த பாடல்களை கேட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி குடித்த மாதிரி உற்சாகமாகிவிட்டோம். எதைத்தான் பாராட்டுவது என்று தெரியல. லிஸ்ட் பெருசா இருக்கு. பிளீஸ் பிளீஸ் லிஸ்ட் பெருசா எழுதுங்க, நாங்க படிப்போம். சபா நடேசன் அவர்கள் பங்கேற்ற சாய்வு நாற்காலிக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கார் கோவி செல்வபுரம் சையத் ரசூல். அர்த்தமுள்ள அரட்டை வந்து உங்களை போலவே பலரையும் வியப்பிலும் பெருமையிலும் அழுத்தி உள்ளது. எதனால? சாதனை பெண்மணி பத்தி நீங்க சொன்ன தகவல் அப்படின்னு பெரிய மெசேஜ் அடிச்சிருக்காரு மனவை சந்திரசேகர். நான் சொன்ன அத்தனை விஷயத்தையுமே அவர் அனுப்பியிருக்காரு. இவ்வளவு பெரிய மெசேஜ் அடிச்சிருக்கீங்க, முதல்ல அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு நினைச்சா வானுக்கும் பூமிக்கும் பாலம் அமைப்பாள் அப்படிங்கறத நிகழ்ச்சி மிக அழகாக உணர்த்தி உள்ளது. அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. புனிதவதி நிதீஷ் சிறுமுகையிலிருந்து, ஹவு நாலேஜபிள் யூ ஆர், ஐ எம் அஸ்டானிஷ்ட் பை யுவர் லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி எஸ்பெஷலி இன் அதர் லாங்குவேஜஸ் அண்ட் மியூசிக் அப்படின்னு ஆங்கிலத்துல அழகழ அனுப்பியிருக்காங்க நமக்கு. அதாவது நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, எல்லா லாங்குவேஜும் பத்தியும் நீங்க பண்றீங்க, அது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி. அப்புறம் ப்ரொனன்சியேஷன் அந்த கூச்சு பூடி அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, நான் போன வாரம் சொன்னேன்ல இது கூச்சு பூடி நடக்கை, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ப்ரொனன்சியேஷன் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், அதுதான் சரியான ப்ரொனன்சியேஷன். அப்புறம் வந்து ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் 103 எஃப்எம் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்க ஆர்ஜிஎஸ்க்கெல்லாம் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சோ மச். எங்க ஆர்ஜிஎஸ் கிட்ட நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்னுடைய பாட்டி கிட்ட இருந்து நான் சின்ன வயசுல நிறைய கதை கேட்பேன். அந்த மாதிரி ஆர்ஜே சாருகேசினி சொல்ற கதை வழி திருக்குறள் அதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. மிக்க நன்றி. போன வாரம் அந்த சலங்கையொலி பாடல் பற்றிய தகவலை சொன்னேன், அதுக்கு ரொம்ப பாராட்டி பாபு மாதவன் அவர்கள் மெசேஜ் கொடுத்திருக்காரு. வினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், நீங்க ஒன்னு சொல்லிருக்கீங்க, 10 நாளுக்கு அப்புறம் தான் நாங்க வரோம் மேடம். அப்படியெல்லாம் வேண்டாம், ஒரு 5 நாள் வரலாம் தாராளமா. பாடல் வரதா தனி, டீ கடை நிகழ்ச்சிகளை நீங்க தாராளமா கலந்துட்டு பேசலாம். அதுக்கப்புறம் மதியம் 1 மணி கேம் ஷோ இருக்குல்ல, அதுலயும் நீங்க வரலாம். பிளீஸ் கண்டிப்பா எல்லாரும் பங்கெடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் 15 நாள் ஆச்சு 10 நாள் ஆச்சு நான் வராம இருக்கேன், அடுத்த நேருக்கு வழி விடுறேன் பாடல்களுக்கு. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்காக தான் அந்த நிகழ்ச்சி, எல்லாருக்குமான நிகழ்ச்சி தான் அது. ஓகே. அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு, தன்மொழி பாடல் நீங்க எப்ப கொண்டு வருவீங்க பாருங்களேன். அது கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி புதின பக்கங்களுக்கு ராஜேஷ் கேட்டிருந்தாரு, அது எப்ப ஆரம்பிப்பீங்க மேடம் அப்படின்னு. கூடிய விரைவில், எல்லா மாற்றங்களும் ஒரே நேரத்துல கொடுத்துட்டா திகட்டி போயிடும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம், வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் வேணும் இல்லையா. கால பாடல்களை இனிதே தந்து எங்கள் மனங்களை மயக்க செய்தீர்கள் அப்படின்னு ஈரோடு விஜயமங்கலத்திலிருந்து குணசீலன். அகாய விமானம் பற்றிய தகவல்களை வேடிக்கை பார்த்தபடி பரிமாறிய உங்கள் இருவருக்கும் நன்றி. டாக்டர் சுபா வெங்கடேஷ் அவர்களுக்கும் பாராட்டு. புதுமை புதுமை புதுமை, இதற்கு பெயர் தான் ரெயின்போ எஃப்எம். புதிய நிகழ்ச்சிகளை தந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்து விட்டீர்கள். இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களோட மெசேஜஸும் அதிகம், லெட்டர்ஸும் நிறைய வந்துச்சு, கேள்விக்கான பதில சொன்னவங்களும் அதிகம். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்ததா, அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கான மெசேஜஸ் இருக்கு. அது டைம் ஆயிடுச்சு இல்லையா. அடுத்த வாரம் அதை இன்க்ளூட் பண்றேன் கண்டிப்பா. அடுத்த வாரம் உங்க பேரு உங்க மெசேஜஸ் எல்லாம் நிச்சயம் இடம்பெறும். நீங்க வெயிட் பண்ணி உங்க பேரெல்லாம் வருதான்னு கேட்கணும். ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இந்த வார குவிஸ் இன்னொரு முறை கேட்டுருவோமா?

0: இது ஒரு கசல், யார் பண்ணதுன்னு கூட சொல்றேனே, ஜெகஜித் சிங் அவர் பாடிய கசல் இது. இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆன தமிழ் பாட்டு என்ன, ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த பாடல். அப்படியே அந்த வானத்து பக்கம் அப்படியே கூட்டிட்டு போயிடும், எட்டாத தூரத்துக்கு நம்மளும் அந்த பாட்டோடயே பயணப்பட்டு போவோம். அப்படி ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு கண்டுபிடிச்சு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பித்தள்ளுங்க. நம்பர் வேணுமா? 9 58 58 00 103. சரி, அடுத்த வாரம் இதே மாதிரி சூப்பரான அரட்டையோட, அப்புறம் ரெண்டு எக்ஸலண்டான என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது பாடலோட, அப்புறம் இருங்க இருங்க அடுத்த வாரம் ஒரு டஃப்பான எபிசோட மீண்டும் சந்திப்போமா? நிறைய பாட்டு கேளுங்க, சந்தோஷமா இருங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா.
1: தொகுப்பு

0: தேவகி ஸ்ரீனிவாசன்.
1: நேயர்கள், இதுவரை அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்று மினிக்குது நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு
2: கேட்டீர்கள். என்றும் நீங்கள்
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் MNTRY TMT கம்பிகள்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: குட் ஆப்டர்நூன். நேரம் 1:02 நம்ம FM ரெயின்போ 103 கோவில்ல சாப்பிட்டுக்கிட்டே விளையாட போறோம், விளையாடிக்கிட்டே சாப்பிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி லஞ்ச் டைம் கேம் ஷோல இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நாம என்ன தீம்ல விளையாட போறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு கொடுப்பங்க, அதை வச்சு நீங்க ஒரு 30 seconds அந்த மாதிரி பேசணும். ஆனா என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, அதுல முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கு நீங்க பேசுறது இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கிரிக்கெட் பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ற நமக்கு பட்டுன்னு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும், கிரிக்கெட் பேட்டும் பாலும் தான் ஞாபகம் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், பேட்டை பத்தி பேசக்கூடாது. அதுல வந்து நீங்க பேட் பத்தி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு வேற என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் நீங்க பேசணும். எங்கேயே நிறுத்தக்கூடாது, திணறக்கூடாது. நிறுத்தினா நீங்க அவுட்டு, எனக்கு ஒரு பாயிண்ட். நிறுத்தாம இருந்தீங்கன்னா இந்தாங்க பிடிங்க, உங்களுக்கு ஒரு கைத்தட்டல். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம லஞ்ச் டைம் கேம் ஷோல விளையாட போறோம். நிகழ்ச்சியில உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கிறது RJ சாரு கேசினி.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: FM Rainbow 103 கோவில லஞ்ச் டைம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா, அப்படி இப்படின்லாம் குழப்பாம நேர விஷயத்துக்கே வந்தாலும் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை பத்தி நீங்க வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி பேசணும். ஆனா நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்க பேசுறதுல பயன்படுத்தக்கூடாது. இதுதான் கேம், ஓகேங்களா? இப்ப நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்க நேரிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: செலவுராஜ் பேசுறீங்க.
0: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம்.
0: சாப்பிட்டுட்டீங்களா? ரொம்ப எனர்ஜியா பேசுறீங்க. அப்படிங்களா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேம் விளையாடுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு லஞ்ச் டைம் இல்லையா?
4: ஆமாங்க மேடம், அப்படித்தான் டெய்லி. அப்படித்தான் மேடம்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தையை கொடுத்துடலாமா?
4: மேடம்,
0: நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை பத்தி நீங்க பேசணும். அந்த வார்த்தை நீங்க பேசுறதுல வரக்கூடாது, சரிங்களா?
4: ஓகே மேடம்.
0: ஓகே. பள்ளிக்கூடம், ஸ்கூல்.
4: இதுல மாணவர்கள் படிப்பார்கள். இதற்கு தேவையானது புக்கு, நோட் புக்கு, சிலேட்டு, பென்சில், பேனா, ஆசிரியர்கள், மாணவர்கள், எல்லாமே இருந்தால்தான் படிக்க முடியும்.
0: அப்படிங்களா?
4: அப்படித்தான் நான் கூறுகிறேன் மேடம்.
0: சரி, சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும்
4: முடியலீங்களா?
0: ஆசிரியர்கள்
4: வேண்டும், பள்ளிக்கூடம் வேண்டும்.
0: என்ன வேணும்? பள்ளிக்கூடம் வேணுங்களா? அழைத்து பேசுறதுக்கு நன்றி. இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நாம விளையாட போறோம். அப்ப வாட்ஸ்அப்ல இருக்க நாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காகவும் சொல்லலாம். இப்ப நான் ஒரு வார்த்தை குடுக்கறேன், சரிங்களா? வர காலரும் அதுலதான் பேச போறாங்க. நீங்களும் அதைத்தான் ஒரு 2-3 வாக்கியங்களா டைப் பண்ணி அனுப்பலாம். அடுத்தது என்ன அப்படின்னா சமையல், சரிங்களா? இந்த வார்த்தை தான் நீங்க அதை பத்தி நீங்க பேச போறீங்க. ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தையில இந்த வார்த்தை வரக்கூடாது, டைப் பண்ணி அனுப்புறதுலயும் வரக்கூடாது. அனுப்ப வேண்டிய எண்கள் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர். கால் பண்ணி நான் பேசுறேங்க அப்படின்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பெண்ணை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒரு மணி 17 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ. வரக்கூடாது
2: இது உலக நடிப்புடா சாமி.
1: இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நம்ம கூட ஒரு நேர் லைன்ல வெயிட் பண்ணிருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நீங்கள் கூறிய வார்த்தையில் இன்று எங்கள் இல்லத்தில் காளான் பிரியாணி செய்தார்கள். அதை நாங்கள் அனைவரும் இப்ப சாப்பிட்டு உங்களோட பேசிட்டு இருக்கோம்.
1: அப்படிங்களா, சரிங்க.
3: தினமும் நீங்கள் கூறிய பொருளில் தினமும் ஒரு வகையான உணவு தயாரித்து உட்கொள்வார்கள். இந்த உணவு இல்லை என்றால் உயிரினங்கள் எதுவுமே நம்ம வாழ முடியாது. அதாவது விலங்குகள், மனிதர்கள் யாருமே, இது முக்கியமானது வயிற்றுக்கு. அதாவது செவி உணர்வு இல்லாத போது வயிற்றுக்கு சிறிது ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வயிற்று அந்த மாதிரி உணவு தான் நம்மளுக்கு உணவு வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. உணவு இல்லையே ஒருபடி சோறு, ஒரு சோறு இல்லைனா கூட இந்த ஜெகத்தை அழிச்சிடுவோம் சொல்லிட்டு பாரதியார் கூட சொல்லியிருக்காரு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க, போயிட்டே நீங்க வார்த்தை விடுங்க.
3: உணவுதான் எல்லாருக்குமே அடிப்படை. அந்த உணவு இல்ல அப்படின்னா இது எல்லாருமே பாடுபடுறது, வருமானம் சேர்க்கறது எல்லாமே அந்த வயிற்று ஒருஜான் வயிற்றுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த ஒருஜான் வயிற்றுக்கு தேவைப்படுறது அந்த நீங்க கூறிய இடத்துலதான் தயார் பண்றாங்க. இப்ப வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து அதை வந்து விறகடுப்புல செய்வாங்க, இப்ப வந்து கேஸ்ல செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சில மாதமா தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால மீண்டும் பழைய காலத்துக்கு அந்த விறகடுப்புல செய்யற மாதிரியே நாங்க பண்ணிட்டோங்க. திரும்பவும் கேஸ்க்கு மாறிட்டோம் மேடம்.
1: பாத்தீங்களா, 50 பைசாக்கு போய் ஸ்டாம்ப் பாயிண்ட் வர சொன்னா அரை மணி நேரமா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்தேன், எவ்வளவு நேரமா பேசிட்டாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கோம். சரி, இந்த பக்கம் அப்படியே திரும்புமா, வாட்ஸ்அப் பக்கம் வந்து பாருமா அப்படின்னா, யாரு எங்கிருந்து அப்படின்னா, கணேஷ் சிறுமுகையிலிருந்து. அடுப்பு, நெருப்பு, குக்கர், பாசக்கல், இடியாப்பக்கல், அரிசி பருப்பு அப்படின்னு இருக்காங்க. சமையலை பத்தி 4-5 வாக்கியங்கள் அனுப்புங்க அப்படின்னா, சமையலுக்கு இதெல்லாம் தேவை, இதை வச்சு நீங்க சமைச்சுக்கோங்க, என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டாலிருந்து, உடல் ஆரோக்கியம் இந்த விஷயத்துல தாங்க இருக்கு, இதுல சரியா கவனம் செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா நிறைய சிரமத்துக்கு ஆளாகணும் அப்படின்னு இருக்காங்க. திருப்பூர் பாலா, அடுப்படியில் செய்யும் வேலை, இங்கு அடுப்பு, சிலிண்டர், பாத்திரங்கள், காய்கறிகள், மசாலா பொருட்கள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரிதான் அனுப்ப சொன்னேன். அடுத்தது என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ரவி ஒலம்பஸ் கோவையிலிருந்து, இது தெரியாம இருந்தா புது பொண்ணுக்கும் மாமியாருக்கும் சண்டை வந்துருங்க அப்படின்னு இருக்காங்க.
4: என்ன என்ன ஃபீலிங்கி,
1: அப்படி ஃபீலிங்கால சொல்லியிருக்காரு அடடா அப்படிங்கிற மாதிரியா. அடுத்த விஸ்வம், சாப்பிட இதை செய்யணுங்க, நாக்கு ருசியா சாப்பிட்றதுக்கு இந்த கலை தெரியணும் அப்படின்னாங்க. அடுத்ததா வந்து அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய் அப்படினதுக்கு, சமையலறை என்பது அம்மாக்களுக்கும் சமையல் செய்வதற்கும் ஒரு தேர்வறை போன்றது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஓ அப்படியா, நான் வேற சமையல்னு சொல்லிட்டேனே அப்படின்னு இருக்காங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த வார்த்தையை நீங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க சரிங்களா. அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்க

0: எங்கேயும் காதல் படத்துல இருந்து ஹாரி ஸ்டேராஜ் மியூசிக்ல ரிச்சர்ட் ராகுல் நம்பியார் நவீன் மாதவ் பாடின பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வாலி.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
1: வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைப்புல காத்திருக்காங்க. பேசலாம். வணக்கம். யார் பேசுறேன்னு மறந்துருச்சுங்களா? குடும்பம்,
5: மனைவி, மக்கள், பேரன், பேத்தி, வீடு, உறவினர்கள்.
1: சரி, இத பத்தி நீங்க வந்து ஒரு 30 வினாடிகள் பேசணும். பேசுங்க.
5: சொந்தங்கள் எல்லாம் ஊருக்கு போவாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க.
1: சரிங்க.
5: அப்புறம் நாங்க நம்ம என்னங்க?
1: சரிங்க. அப்புறம்
5: நம்மளும் போவாங்க. வந்தவங்களை வரவேற்கணும், உபசரிக்கணுங்க.
1: சரிங்க.
5: உணவளிக்கணும்.
1: சரிங்க. அப்படி ஒரு நிலைமை தாங்க எனக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. நீங்க கேக்குறீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், ஆனா நீங்க சரின்னு சொன்ன உடனே எனக்கு நான் அடுத்து சொல்ல வந்தது மறந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, லஞ்ச் டைம் கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து வாட்ஸ்அப் நேயர்களுக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுத்துடலாமா? என்ன வார்த்தை அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூருங்க, கோவை. இதை பத்தி தான் நீங்க வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து காலர் வரவங்களும் அதான் பேச போறாங்க. நீங்களும் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு 2-3 வார்த்தைகள் வாக்கியங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். ஆனா நீங்க டைப் பண்றதுல கோவை, கோயம்புத்தூர் அப்படின்னு வந்து வரக்கூடாது. சரிங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: வேங்கை படத்துல இருந்து தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்ல விவேகா லிரிக்ல முகேஷ் முகமது சுசித்ரா பாடின பாடல் கேட்டோம்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேர்களை இன்று மதியம் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: Okay.

0: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
1: அப்படிதாங்க லஞ்ச் டைம் கேம் ஷோல நம்ம நேயர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். பேசுங்க மேடம்.
1: வணக்கம்.
2: தேன்மொழி பேசுறேன் மேடம்.
1: தேன்மொழி பேசுறீங்க? சரி, ரேடியோ பக்கத்தாலேயே நின்று பேசுறீங்களா?
2: ஓ இல்ல மேடம், தள்ளி வந்துட்டேன்
1: மேடம். நான் கண்டுபிடிச்சிருவா அதெல்லாம் கரெக்டா. நீங்க அங்க நின்று பேசுனீங்கன்னா
2: தள்ளி வந்துட்டேன்
1: மேடம். சரி ஓகேங்க. இன்னைக்கு கேம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை வச்சு நீங்க ஒரு 30 seconds பேசணுங்க. ஆனா நான் சொல்ற வார்த்தை நீங்க அதை பத்தி சொல்லுவீங்களா, அதுல வரக்கூடாதுங்க. சரிங்களா?
2: நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் வரக்கூடாது.

0: ஆமா, ஆனா நான் சொல்ற வார்த்தையை பத்தி தான் நீங்க பேசணும். ஆனா நான் சொல்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது, சரிங்களா? பாட்டுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க, இப்ப கோயம்புத்தூர் பத்தி தான் நீங்க பேச போறீங்க. ஆமா, ஆனா கோயம்புத்தூர்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க.
1: வடவெள்ளி, புதூர், லாரி ரோடு. ஓகே மேடம்.
0: எதுக்குங்க
1: கோயம்புத்தூர்னு சொல்லி ஓ கோனுங்கற இடத்துல வரணுங்களா?
0: இல்ல இல்லங்க, கோயம்புத்தூரை பத்தி நீங்க பேசணும். இங்க இதெல்லாம் இருக்கு, இங்க இதெல்லாம் இருக்கு, இங்க இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசணுங்க.
2: வலிக்குது, அழுதுருவே, அழுதுருவே.
0: ஆமாங்க, அப்படிதான் இருக்கு. இதை சொல்லி நான் புரிய வைக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, நம்ம வாட்ஸ்அப் பக்கம் போனோம் அப்படின்னா, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் சொல்லியிருக்காங்க, பருத்தி விளையும் இடம், சாப்பாட்டுக்கு பெயர் போன இடம், மரியாதை விளையாடும் இடம்ங்க, இதை விட என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலிருந்து, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, மணிக்கூண்டு இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, மருதமலை இருக்குது, பெரிய பெரிய மால்கள் இருக்குது, துணிக்கடைகள் நிறைய இருக்குது, சிறுவாணி டேமே இருக்குதுங்க இங்கே அப்படின்னு இருக்காங்க. சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லேருந்து, விவசாயம், தொழில், போக்குவரத்து, நாகரிகம், கொங்கு, தமிழ் இத்தனையும் சார்ந்தது. இங்கு இயற்கை சூழ்ந்த மலைகள், நீர்வீழ்ச்சிகள், அணைக்கட்டுகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கோயில் தொழில்துறைகள் மிக சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் சொன்னீங்களே, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இதுதாங்க கோவை மாவட்டம் சொன்னீங்க, பாத்தீங்களா?
2: ரொம்ப சந்தோஷப்பா,
0: அங்க நிக்கிறீங்க நீங்க, சரிங்களா? அடுத்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து, இங்க வந்து சுவையான சிறுவாணி தண்ணி கிடைக்குங்க, அருமையான நகரம் அப்படின்னு இருக்காங்க. திருப்பூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம், இங்க மக்கள் அன்பானவங்க. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இந்த ரயில் இந்த ஸ்டேஷன் கூட இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஆர்ஜே சாருகேசி எங்களெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நானாங்க கலைக்கிற, என்னத்தாங்க எல்லாம் கலைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. கனகரத்தினம் கன்னியாகுமரியிலிருந்து, தொழில் நகரம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், இங்கே கோணியம்மன் கோவில் இருக்குங்க, தண்டுமாரியம்மன் கோவில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க. கலாச்சாரத்தில் சிறந்த நகரம், மரியாதை கொடுக்கும் நகரம், நம்ம நகரம், மக்கள் விரும்பும் இடம், செவிக்கு விருந்தளிக்கும் பண்பலை நகரம், சினிமாவுக்கு புகழ் போன நகரம், உலக புகழ் பெற்ற நகரம் அப்படின்னு சொல்லி சூப்பரான வந்து அனுப்பிச்சிருக்காங்க. கோபால் கூலிப்பாளையம் திருப்பூர்லேருந்து, அடுத்தது வந்து சிறுவாணி தண்ணியே அள்ளி குடிச்சான்னு ஒரு பாட்டு கூட வரும். என்ன பாட்டு அப்படின்னா, செவ்வாய் செவ்வாய் இந்த பழமாக என ஒரு பாடல் உண்டு. இந்த ஊர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா சிறுவாணி தண்ணியே அள்ளி குடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓ அப்படி வராங்க. அடுத்தது வந்து ரகுராம் விளாங்குறிச்சியிலேருந்து, இண்டஸ்ட்ரியல் வந்து இங்கே அதிகமாக இருக்குங்க, மில்லும் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வாழும் அனைவரும் பலவிதமான மொழி பேசினாலும் அனைவரும் அன்போடு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரவி ஒலம்பஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெருசாக இருக்குது ஆனால் நல்லா இருக்குது. திருச்சிரோடு ராமநாதபுரத்தில் எங்கள் சொந்தக்கார வீடு ஒன்று இருக்குங்க, அங்கே போனால் உடனே பூச்செண்டு கொடுத்து வரவேற்று பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் கிராமஃபோன் போட்டுட்டு கேட்க சொல்லி லஞ்ச் டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் டைமும் கொடுத்துருவாங்க. சாயந்தரம் டீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் டீ வடையெல்லாம் வாங்கி தருவாங்க. பொழுதோட மயிலிறகுல வருகிற மாதிரி பாட்டு கேட்டுட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. கோயம்புத்தூரில் முக்கியமானது நம்ம ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனில் போகிற ஷோவெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லி பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சிபு, சோமஸ் கந்தமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பருத்தி விளைய இங்க வந்து கரிசல்மன் வயல்கள் இங்க அதிகமா இருக்குங்க, ஆடை நெய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அதிகம், நிறைய ஊரு, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன்னா ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து பேசிருக்காங்க. இங்க பேசக்கூடிய தமிழ் சும்மா அழகா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அடேங்கப்பா, சூப்பரா சொல்லிருக்காங்க நம்ம நேயர்கள், ஒன்னா ரெண்டா அத்தனை மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, எல்லாருக்கும் கைத்தட்டல் கூட தாச்சு, கேட்டுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நேரம் 1:44 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில லஞ்ச் டைம் கேம் ஷோ. இது வரைக்கும் கேட்டீங்க ஒன்னா ரெண்டா எத்தனை பதில் அனுப்புனா எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாத்தையுமே படிச்சாச்சுங்க. கால் பண்ணியும் நிறைய நேர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்க எல்லாத்துக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. இன்றிரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்தியன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி

மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி

0: இன்று உரையாற்றிய அவர், கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம் ஒரே தேசம் ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75% அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாகா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின்போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது உலக அளவில் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பளித்ததன் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் இந்திய இளைஞர்களின் திறன் ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை வெளிப்பட்டதாக கூறினார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம் கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்றார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து முதன்முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமையடைவதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற தமது வேண்டுகோள் கடைபிடிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் காதி கைத்தறி கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசைக்கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கனவு காண வேண்டும் என்று டாக்டர் கலாம் அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இவ்வாரம் கொண்டாடப்பட உள்ள குரு பூர்ணிமா நமது வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண குடியேற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் MyGov இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயத்துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று

0: உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார்.
1: கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறாங்க. ஃபசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்.
0: 2047 ஆண்டிற்குள் நாடு வல்லரசாக உருவெடுக்க அனைத்து தரப்பினரும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம், தளராத உறுதி மற்றும் தேசப்பற்று ஆகியவை ஆயுதப்படையினரின் மிகச்சிறந்த மரபுகளை பறைசாற்றுவதாக கூறினார். குடியரசுத் துணைத்தலைவர், கார்கில் வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமையுணர்வும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்படவேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1999 பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கார்கில் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த அஞ்சல் கண்காட்சியும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டி மண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார்.
2: இந்த 6 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆகாய தமரகம் இந்த வடிகால வைக்க தூர்வாக நிகழ்ச்சி தொடங்கி இருக்கு. என்னன்னா எல்நினோ சொல்லியிருக்காங்க, எல்நினோல வந்து காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம் இல்லைன்னா மழை பெய்யலாம். சோ அதை வந்து நம்மளோட டெல்டா சைட்ல இருந்து மற்ற மாவட்டங்களையும் வந்து விவசாயிகளை பாதிப்பு இல்லாத எண்ணத்துல வந்து அவங்க எந்த பயிர் வந்து விளைவித்தாலும் அதுக்கு வந்து ஏற்றப்போல இருக்குமோ அந்த பயிர்கள் வந்து இவர்களும் விளைவில் நாங்க அறிவிப்போம்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருவதாகவும், சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30,489 பேர் நியாயவிலைக் கடைகளுக்கு சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்க.

0: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேரம் 1:56:33. சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புப்படி கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 23 டிகிரி செல்சியஸும் இருக்கும். திருப்பூர்ல அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஈரோட்ல அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும். சேலத்தை பொறுத்தவரைக்கும் அங்க அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும். ஊட்டியை பொறுத்தவரைக்கும் அங்க அதிகபட்சமா 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 16 டிகிரி செல்சியஸும். பாலக்காட்டில் அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்ல இருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: ஹர் ஜல், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய இலக்காகும். இந்த திட்டமானது ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. கிராமப்புற வீடுகளை இலக்காக கொண்ட இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நாளுக்கு 55 லிட்டர் குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. குடிநீரின் தரம், அளவு, தொடர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது. இது மட்டுமின்றி நீரில் உள்ள பாக்டீரியா ரசாயன மாசுக்களை குறைக்கவும் குடிநீரின் தரத்தை கண்காணிக்கவும் நீர்த்தர ஆய்வகங்கள் மற்றும் புலர் தேர்வு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கிராம மக்களின் பங்கேற்பையே முக்கிய அம்சமாக கொண்டிருக்கும் இத்திட்டத்தின் மூலம் மழைநீர் சேமிப்பு, நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதனால் எதிர்கால தலைமுறைக்கும் நீர்வளம் பாதுகாக்கப்படுகிறது. கிராம நீர் மற்றும் சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டு நீர்வளங்கள் மற்றும் பராமரிப்பில் மக்கள் நேரடியாக ஈடுபட ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதன் மூலம் இத்திட்டத்தின் நீடித்த செயல்பாடு உறுதி செய்யப்படுகிறது. இந்த திட்டம் சமூகத்தில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பெண்கள் குடிநீர் எடுப்பதற்காக செலவிட்ட நேரமும் உடல் உழைப்பும் குறைந்துள்ளது. குழந்தைகளின் ஆரோக்கியமும் மேம்பட்டுள்ளது. பள்ளிகள், அங்கன்வாடிகள் போன்ற இடங்களில் சுத்தமான குடிநீர் கிடைப்பதால் கல்வி மற்றும் சுகாதாரம் மேம்படுகிறது. பாதுகாப்பான குடிநீரின் மூலம் மக்களுக்கு நீரால் பரவும் நோய்களை குறைப்பதற்காக மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு கிராம வீடும் ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்ட் டேப் கனெக்ஷன் வழங்க கிராமப்புறங்களில் பானி சமிதி அல்லது வில்லேஜ் வாட்டர் அண்ட் சானிடேஷன் கமிட்டி அமைக்கப்படுகிறது. இந்த நீர் மேலாண்மை குழுக்களில் குறைந்தது 50% பெண்கள் உறுப்பினர்களாக இருந்து ஒவ்வொரு கிராமமும் தனிப்பட்ட வில்லேஜ் ஆக்ஷன் பிளானை தயார் செய்து ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் வழங்கவும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கவும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கவும் வலியுறுத்தப்படுகிறது. இதற்காக நதிகள், ஏரிகள், குளங்கள், நிலத்தடி நீர் போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன. புலத்தேர்வு கருவிகளின் மூலம் கிராம மக்களே குடிநீரில் உள்ள ஃப்ளோரைடு, ஆர்சனிக், நைட்ரேட், இரும்பு போன்றவற்றை கண்காணிக்கின்றனர். ஜல் ஜீவன் மிஷன் ஸ்வச் பாரத் மிஷனுடன் இணைந்து செயல்பட்டு அடித்தள வசதிக்கான குடிநீர் குழாய்கள், மேல்நிலை நீர்த்தொட்டிகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. நீர் விநியோக அமைப்பின் பராமரிப்பின் பொறுப்பு கிராம மக்களிடையே வழங்கப்படுகிறது. இது மட்டுமின்றி கிராம மக்களுக்கு நீர் சேமிப்பு, சுகாதாரம் குறித்து பயிற்சி அளிப்பதுடன் பம்ப் ஆபரேட்டர்கள், நீர் மேலாண்மை பணியாளர்களுக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது. பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதால் கிராம உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. ஜல் ஜீவன் மிஷன் என்பது குடிநீர் வழங்கும் ஒரு திட்டம் மட்டுமல்ல, அது ஆரோக்கியம், சுகாதாரம், சமத்துவம், நிலைத்த வளர்ச்சி ஆகியவற்றை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான தேசிய முயற்சியாகும். கிராமப்புற இந்தியாவின் வளர்ச்சிக்கு இத்திட்டம் பெரும் பங்களிப்பை வழங்குகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்டோம் ஜல் ஜீவன் மிஷன். நாளை இதே நேரம் வேறொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். மின்னலே படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, டிம்மி பாடிய பாடல், பாடல் வரிகள் வாலி, இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. திரை இசையில் தொடரும் பாடல் பா விஜய் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத், பாடியிருக்கிறார் சங்கர் மகாதேவன்.

0: FM Rainbow 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். பொதுவா அந்த சுகர் அப்படின்னு வந்துருச்சுனாலே வந்து பெரிய விளைவுகள் ஏற்படுத்துது நம்மளோட உடம்புல. அதே மாதிரி சில நோய்கள் வந்து காய்ச்சல், தலைவலி, இருமல், தும்பல் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்ததுமே உடனே போயிடும். பட் சர்க்கரை அப்படிங்கறது வந்து வந்துச்சுன்னா ரொம்ப நாட்கள் ஆகும் அது கியூர் ஆகுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் உங்களை பத்தியும் சில வார்த்தைகள் எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்துக்கங்க.
2: வணக்கம், நான் டாக்டர் செல்வராஜ்குமார், எம்டி ஜெனரல் மெடிசன் டாக்டர். நான் எம்டி ஜெனரல் மெடிசன் ஃபீல்ட்ல முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஃபீல்ட்ல இருக்கேன். சர்க்கரை நோய் அப்படிங்கிற பத்தி சொல்றதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில போதுமான புரிதல் இல்லை. அதனால ஏற்படும் விளைவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை நோய்னா என்ன, அதுக்கு எப்படி நாம அணுகணும், இதுக்கு வைத்தியம் எந்த மாதிரி பண்ணணும், என்னென்ன வாழ்வியல் முறைகளை பின்பற்றணுங்கிறது மக்களுக்கு இன்னும் போதுமான விழிப்புணர்வு இல்லாததான் நான் கருதுகிறேன். என்னோட இந்த மருத்துவத்துறையில நான் MBBS முடிச்ச டைம்ல இருந்து பெரும்பாலும் பாக்குற பேஷன்ஸ் வந்து சர்க்கரை நோய் பேஷன்ஸ் தான். சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் சொல்லப்படுற ஹைப்பர் டென்சிவ் பேஷன்ஸ், அப்புறம் கொலஸ்ட்ரால் சொல்லப்படுற டிஸ்லிபிடிமா பேஷன்ஸ். சுகர்னா இன்னும் என்ன, அப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதே போதுமான அளவு ஒரு விழிப்புணர்வு இல்லாததான் நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். அதோட வந்து என்னன்னா மக்களுக்கு ஃபர்ஸ்ட் சுகர்னா என்ன, அதுக்கு வைத்தியம் தேவையா இல்லையாங்கிறத நாம பொதுவா வந்து பிளட் டெஸ்ட் மூலமா கண்டறியலாம். உடல் ரீதியாக சில ஒரு அறிகுறிகளை காட்டும். அதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட்ல எப்படி சாப்பிடணும், வெறும் வயிற்றுல காலையில எம்டி ஸ்டோமக்ல சுகர் டெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் சாப்பிட்ட 2 மணி நேரம் சென்று திருப்பி ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கணும். இது இல்லாம 3 மாசம் சர்க்கரை அளவு குறிக்கக்கூடிய HbA1c டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நமக்கு இனிஷியலா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய டெஸ்ட்கள். இது இல்லாம சர்க்கரை நோயினால் இந்த வேற எதுவும் டெஸ்ட் மூலமா எனக்கு சுகர்னால என்னென்ன பாதிப்பு இருக்கு, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேஷன்ஸ் என்ன வருவாங்க, எனக்கு வந்து சுகருக்கு முன் பயமா இருக்கு, எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும், சுகர்னால நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்களே அதை எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு, எனக்கு அதனால ஏற்படக்கூடிய டேமேஜ் கிட்னி போயிரும் சொல்றாங்க, நரம்பு பிரச்சனை வந்துடும் சொல்றாங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சார், நான் சுகர் இருக்கா இல்லையா அதனால எனக்கு பிரச்சனை இப்ப இருக்கா இல்லையா அப்படின்னு பல பேர் கேக்குறாங்க. அதுக்கு சிம்பிளா ஒரே சொல்யூஷன், உங்களுக்கு உடல் ரீதியாக சில பல அறிகுறிகள் காட்டும். உதாரணத்துக்கு எப்ப பாரு ரொம்ப தண்ணி தவிச்சுக்கிட்டே இருக்கும், யூரின் அதிகமா போவாங்க, அந்த யூரின் அதிகமா போறதும் பர்டிகுலர்லி நைட் டைம், நைட் டைம்ல ஒரு 4 அளவுக்கு மேல யூரின் அதிகமா போற மாதிரி இருக்கும், உடல் எடை குறைஞ்சுகிட்டு இருக்கும், சில பேர் உடல் பருமனா இருந்தாலும் எப்ப பாரு ஒரே சோர்வா இருப்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறிகள். பட் இது இப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு டயக்னோஸ் பண்றதுக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி பெருமையத்துல பாஸ்டிங் சுகர் அண்ட் சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடிய போஸ்ட் பிராண்டியல், சாப்பிட்டதுக்கு உணவுக்கு பின் சர்க்கரை அளவு கொடுக்க போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், 3 மாசம் சர்க்கரை அளவு சொல்லக்கூடிய HbA1c, இது 3 மட்டும் பத்தாது. இது வந்து ஒரு ஆளுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கறது. இதோட சேர்ந்து இப்ப நாம சொன்ன மாதிரி சர்க்கரையினால் ஏதேனும் உறுப்புகள் பாதிப்பு இல்லையா அப்படிங்கறத பாக்கணும். அதுல முக்கியமானது கிட்னி, கிட்னிக்கான உப்பு நீர் அளவு சொல்லக்கூடிய யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட், இது 3 பாக்கணும். இது இல்லாம யூரின் கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், அதுல யூரினோட தன்மைகள் எல்லாமே ஒண்ணு ஒன்னா பட்டியலிட்டு வரும். இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா, யூரின்ல ரத்தம் போகுதா, புரதங்கள் லீக் ஆகுதா, சர்க்கரை அளவுகள் யூரின்ல லீக் ஆகுதா அப்படின்னு ஒரு சில பேராமீட்டர்ஸ் நாங்க பாப்போம். இதெல்லாம் இருக்கானுங்கிறது இனிஷியல் லெவலா செக்கிங். இதோட சேர்ந்து வெறுவயத்துல சுகர் பாக்கணும்ல, அன்னைக்கே நம்ம வெறுவயத்துல கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணும். பெரும்பாலும் தப்பு பண்றது எல்லாரும் சுகர் பேஷண்டா இருக்காங்க, ஆனா யாரும் கேட்டீங்கன்னாலும் சார் நான் வந்து கொலஸ்ட்ரால் எனக்கு இல்ல, எனக்கு அது தேவையில்ல, சுகர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம டாபிக் எனக்கு என்ன, சுகர்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள், எல்லாரும் காமனா புரிஞ்சுக்கிறது கிட்னி போய்

0: கால் இன்ஃபெக்ஷன் வந்து அது ஆறாமல் இருக்கும். இது வந்து பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பேச்சு. அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் கொலஸ்ட்ரால். இது யாருக்கும் தெரியுதில்லை. இத்தனை வருஷமா நான் பார்த்து போஸ்ட் MBBS நான் 2017 முடிச்சேன், அதுல இருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ். இப்ப வரைக்கும் நான் பலதரப்பட்ட ஊர்களில் பல மாவட்டங்களில் வேலை பார்த்திருக்கேன். ஒரு வேலை ஊர்ல இருக்கும்போது ஒரு பேஷண்ட்ஸ் ஒரு தரப்பான மக்கள் எல்லா மக்களும் நம்ம மிக்ஸ் பண்ணி பாக்குறப்ப, ஈவன் எஜுகேஷன்ல சொல்றேன், படிச்சவங்க படிக்காதவங்க, ஒர்க் போறவங்க, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க, நார்மல் வேலை இருக்கவங்க, நல்ல ஹை கிளாஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே அந்த காமனான புரிதல் இல்லை. அது என்னன்னா, சுகர் இருக்குன்னா கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நிறைய பேர் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதோட முக்கியத்துவம் என்னன்னா, நார்மல் சில பேர் என்ன தப்பு பண்றாங்க, அப்படியே கொலஸ்ட்ரால் எடுத்தாலும் பக்கத்துல இருக்க வேல்யூ பாத்துக்கிறாங்க. சார் இது நார்மல், இதுக்குள்ள எனக்கு இருக்கு, இது ஒண்ணுதான் கூட இருக்கு, அப்படி கிடையாது. டாக்டர்ஸ், MD ஜெனரல் மெடிசன் டாக்டர்ஸ் ஆகிய எங்களுக்கு தெரியும், ஒரு கால்குலேஷன் வச்சிருப்போம். அதன் அடிப்படையில் அடுத்த 10 வருஷம் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ரத்த குழாய்கள்ல ஏதேனும் அடைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத முன்கூட்டியே நாங்க கணிச்சிருவோம். கணிச்சிட்டு அதுக்கேத்தப்ப மெடிசன் கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஸ்டாட்டின்ஸ் சொல்லுவோம், அந்த மெடிக்கேஷன்ஸ் நாங்க கொடுப்போம். இது எதுக்கு அப்படின்னா, இப்ப சக்கரை இருக்குன்னா நாளைக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கோ நாளைக்கு வரக்கூடிய பக்கவாதமோ அதை தவிர்க்க கிடையாது. அடுத்த 5 வருஷத்துல அவங்க எப்படி ரிஸ்கா இருக்காங்க, அடுத்த 10 வருஷத்துல அவங்க எவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல இருக்காங்க, எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத கணிச்சு போதுமான அளவு சக்கரையை கண்ட்ரோல் பண்ற சைட்ல கொலஸ்ட்ரால்க்கும் ஈக்குவலா நம்ம மெடிக்கேஷன் கொடுக்கும். கொடுத்தா மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக்கோ பக்கவாதமோ, கால ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு கால்கள் ரத்த ஓட்டம் இல்லாம கருகி போய் அழுகி போறதும், இதை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க நிறைய தகவல்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெறவுள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். FM Rainbow 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள்.
2: இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பொதுவா சர்க்கரை அப்படிங்கறது வந்து இந்த உணவுகளை அதிகமா இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ரைஸ் நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து சர்க்கரை அதிகமா உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கோதுமையில வந்து சர்க்கரை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எதுல வந்து சர்க்கரை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இருக்கணும்?
3: இது ஒரு நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை பத்தி டே டு டே பிராக்டிஸ்ல நிறைய என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கேன். பேஷன்ஸ் எல்லாரும் சொல்றது, சார் வந்து ரைஸ் சாப்பிட்டா எனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நான் சப்பாத்தி மாறிட்டேன். சப்பாத்தி இருக்குன்னு சொன்னாங்க, கேழ்வரகு மாறிட்டேன். அதுல இருக்குன்னு சொன்னாங்க ராகி, திணை. இப்படி பிராக்டிக்கல் கான்செப்ட் என்னன்னா, இது எல்லாமே டெம்பரரி தான். இப்போ உதாரணத்துக்கு சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா, நம்ம வாழ்க்கை சவுத் மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் டெய்லி நீங்க சப்பாத்தி சாப்பிட சொன்னா சாப்பிட முடியுமா? ஒரு நாள் சாப்பிடலாம், ரெண்டு நாள் சாப்பிடலாம். நமக்கு உணவியல் முறையில் என்ன, சாதம் இட்லி தோசை இதுதான் நம்ம பழக்கப்பட்ட உணவு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பழக்கப்பட்ட உணவுகள்ல சேர்த்து வச்சு மெடிக்கேஷனோட கண்ட்ரோல் பண்றது தான் நீடிக்கும். திணை சாப்பிடுறேன் சார், காலையில நான் கொஞ்சோண்டு இது சாப்பிடறேன், இவ்வளவு பயிர் வகைகள் சாப்பிடறேன், எல்லாம் ஓகே, எவ்வளவு நாள் கடைபிடிக்க முடியும்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சக்கரை நோய் பொறுத்த வரைக்கும் 1 மாசம் நான் கண்ட்ரோல் வச்சிருந்தேன் சார், நல்லா ஸ்ட்ரிக்டா இருந்தேன், அடுத்த மாசம் அப்படியே போயிட்டேன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸ்டெடினஸ், ரொம்ப ஸ்டெடியா நாம கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிட்னில மைல்டா ஒரு டேமேஜ் இருக்கு, இந்த பேஷண்ட்டுக்கு நாம அந்த 1 வாரம் ஒரு 1 மாசம் நல்லா டக்குன்னு கண்ட்ரோல் பண்றோம் சுகரை, அப்புறம் விட்டுட்டோம்னா மறுபடியும் ஏறதான் செய்யும். உணவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவுகள்ல என்ன காமனா இருக்கு, நம்ம அந்தந்த ரீஜன்ல உள்ளவங்களுக்கு அந்த உணவு முறையில ஃபாலோ பண்ணிட்டு அதோடு சேர்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டாதான் கடைசி வரைக்கும் லாங் டேர்ம்ல நிக்கும். இல்லனா அந்த கிராஃப் மாதிரி ஏறி சல்லுன்னு இறங்கி அப்புறம் மறுபடியும் அதோட வருஷனா வரும். பொதுவா நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேன்னா, டைமிங் ரொம்ப முக்கியம். 3 வேளை டைமிங் வந்து ரொம்ப கரெக்டா சாப்பிடணும், பர்டிகுலர்லி நைட் டைம். மேக்ஸிமம் அலோவ் பண்றது 8, அதுக்கு மேல நீங்க வேணாம்னு சொல்லிருவேன். சோ நான் க்ளோசிங் டைம் எப்படி கொடுப்பேன், ஒரு 8 மணிக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இல்ல சார் என்னால முடியாது, 9 மணி சொன்னாங்கன்னா சரி கிரேஸ் டைம் ஒரு 8, இதுக்குள்ள முடிச்சிருங்கன்னு சொல்றேன். இது போக சாப்பிட்டு

0: அப்புறம் உணவுகள்ல நமக்கு சர்றன்னு ஏறியும், சக்கரை பேஷன்ஸ்க்கு ரொம்ப காமனா அதிகமா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன பிராக்டிகல் டிப் என்னன்னா, சாப்பிட்டுட்டு ஒரு காமனே உட்காந்துருங்கன்னு சொல்றது. இப்ப பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங், லஞ்ச், டின்னர் சாப்பிட்டு ஒரு காமனே உட்காந்துருங்கன்னு சொல்றது. கரெக்டா காமனே இருந்து ஒரு 15 மினிட்ஸ் வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ நான் ஸ்டாப்பா நிக்காம ஒரு வாக்கிங் 15 நிமிஷம் போனோம்னா சாப்பிட்டதுனால ஏறி இருக்கும்ல. இப்ப 2 இட்லியோ 2 தோசையோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி சப்பாத்தியோ சாப்பிட்டோம், அதனால சக்கரை ஏறதான் போகுது. எல்லாத்துலயும் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்கரை இருக்கும், மாவுசத்து தான் எல்லாத்துலயும் இருக்கிறது. குறிப்பிட்ட அளவு ஏறும்போது ஒரு காமனே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த காமனே கண்டினியூஸ் நடந்தோம்னா இதனால ஏற்படக்கூடிய சுகர் ஸ்பைக் சொல்றது கணிசமான நல்லா குறையும். இதை நம்ம ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய பேஷன்ட்ஸ்க்கு மினிமல் மெடிக்கேஷன்ஸ்லயே வச்சு நல்ல டயட்ல ஃபாலோ பண்ணா சூப்பரா கண்ட்ரோல் ஆகும்.
1: ஜூஸ் ஐட்டம்ஸ்ல வந்து பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால வந்து சர்க்கரை வந்து கம்மியாகும் சொல்றாங்க, இது உண்மைங்களா?
0: என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவா நான் எதுவுமே ஜூஸா சஜஸ்ட் பண்றதே கிடையாது. காய் நீங்க வந்து காய்கறியா சாப்பிடுங்க, அருமையான காய். வந்து நிறைய பேஷன் சொல்லிருக்கேன், கொய்யா பழம் ரொம்ப அருமையான உணவு, அதுல நல்ல நார்ச்சத்துக்கள் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, சக்கரை லெவலா நமக்கு ரொம்ப நேரம் ஏற விடாம பாத்துக்கும். அதை சாப்பிடுங்கன்னு சொன்னா எல்லாரும் சொல்றது எனக்கு மெல்ல முடியல, நான் கொய்யா பழம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுறாங்க. எதையுமே ஜூஸ்

0: வேப்பக்காயை நீங்க வந்து காய்கறியா சாப்பிடுங்க, அருமையான காய். வந்து நிறைய பேர் சொல்லிருக்கேன், கொய்யா பழம் ரொம்ப அருமையான உணவு, அதுல நல்ல நார்ச்சத்துக்கள் இருக்கு, வைட்டமின் சி இருக்கு, சர்க்கரை லெவலாம் நமக்கு ரொம்ப நேரம் ஏற விடாம பாத்துக்கும். அதை சாப்பிடுங்கன்னு சொன்னா எல்லாரும் சொல்றது எனக்கு மெல்ல முடியல, நான் கொய்யா பழம் ஜூஸ் போட்டு சாப்பிட்றேன்னு. எதையுமே ஜூஸா போட்டு எந்த பழம் நமக்கு நல்லதுன்னு சொல்றோமோ அது ஏதோ காய் ஃபார்மேஷனோ பழம் சொல்றோம், அதை வந்து நம்ம அப்படியே தான் சாப்பிடணும். ஹோல் ஃபுட், ஹோல் ஃபுட்டா சாப்பிடணும். ஒரு பழம்னா ஹோல் ஃப்ரூட்டா சாப்பிடணும். காய்கறி பாவக்காய் நீங்க பாவக்காய் சாப்பிடணும். கோவக்காய் நல்லதுன்னு சொன்னோம்னா கோவக்காய் நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடணுமோ அது மாதிரி சாப்பிடணும். அதை ஜூஸ் போடுறதுல வந்து வேஸ்ட். ஜூஸ்னா என்ன, வெறும் கடைசியில ஒரு லிக்விட் மட்டும்தான் இருக்கு, அதுல கொஞ்சம் சக்கரம் தான் இருக்கு. நார்ச்சத்துக்காக தான் நம்ம இந்த காய்கறிகள் எல்லாம் குடிக்கிறோம். சோ பெட்டர் எல்லாமே ஹோல் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் அப்படி எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்.
1: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோயினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நம்ம பேசினோம். அதுல வந்து உணவு பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத பத்தி நீங்க நிறைய தகவல் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதுல வந்து உணவு பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற பத்தி சொல்லிருந்தாங்க. அதுல வந்து சுகர், கொலஸ்ட்ரால், பிபி இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பொதுவா வந்து ஒருத்தங்களுக்கு இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சுகர் மாத்திரை மட்டும் தான் போடுறாங்க, கொலஸ்ட்ரலுக்கான மாத்திரைகள் எல்லாம் பொதுவா எடுத்துக்கிறது கிடையாது. இதனால சோ வந்து இந்த சுகருக்கு மாத்திரை போடுறது அப்படிங்கிறது மட்டுமே அது சரியான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்களா, இல்ல கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அதுக்கும் மாத்திரைகள் தனியா எடுக்க வேண்டியது இருக்குங்களா?
1: அதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது அதேதான். கொலஸ்ட்ரால் ஏன் நீங்க கேட்டீங்க, ஏன் யாரும் போட மாட்டாங்கன்னா போதுமான மக்களுக்கு விழிப்புணர்வு இல்ல. இந்த நிகழ்ச்சி மூலமா நாம இன்னும் கொஞ்சம் தெரியப்படுத்திக்கிட்டா இதனால பலதரப்பட்ட மக்களுக்கு இன்னும் தெரியறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் நான் நம்புறேன். முக்கியமா கொலஸ்ட்ரால் பாக்கணும், பிரஷர், சுகர் எப்படி இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பிரஷர் வரதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு நம்ம பிரஷர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்காங்கிறத நம்ம ஒரு ஒரு விசிட் டாக்டர்ஸ் பாக்கும்போது செக் பண்ணிக்கணும். கொலஸ்ட்ரால் எப்படி இருக்கு செக் பண்ணிட்டு மாத்திரை போடுறோம்னு சொல்றோமோ அதே மாதிரி நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக் வந்து சுகர் இருக்கு சார், காலைல ஒரு மாத்திரை போட சொன்னாங்க, நைட் ஒரு போட சொன்னாங்க, சுகர் மாத்திரை மட்டும் போடுறேன், சத்து மாத்திரையும் கொடுத்தாங்க, இல்ல நான் போடுறது இல்ல விட்டுட்டேன் அப்படி கிடையாது. சுகருக்கு நம்ம மாத்திரை எடுக்கும்போது பொதுவாகவே நார்மல் பேஷண்டோட சுகர் பேஷண்ட் நரம்பு வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கும். இதுல நம்ம சுகர் மாத்திரை எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிலருக்கு வந்து நரம்பு வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம நியூட்ரிஷன் டெபிஷியன்சி எதுவும் வராம இருக்கணும் அப்படிங்கறது சுகர் மாத்திரை போடும்போது கம்ப்ளீட்டா விட்டமின் பி12ங்கிற சத்து மாத்திரையும் சேர்த்து போடணும். இது வந்து நிறைய பேர் செய்யறது கிடையாது, இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்.
0: மாத்திரைகள் எடுக்க வேண்டியது பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, வாழ்நாள் முழுவதுமே மாத்திரை எடுக்கிற சிச்சுவேஷன் இருக்குங்களா, இல்ல சர்க்கரை அப்படிங்கறது குணப்படுத்த முடியக்கூடிய ஒரு வியாதி தானா?
1: வெறும் மெடிகேஷன் மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, பட் ஆக்சுவலா இது வந்து லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் தான். அதாவது இப்ப சுகருக்கு டேப்லெட் போட்டு இருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நிறுத்தி ஜீரோ வாங்குறது வந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷன் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுலங்கிறது வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் உணவியல் முறையில மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி கண்டிப்பா இருக்க முடியாது. ஆனா இங்க என்ன உண்மையான விஷயம்னா மாத்திரை எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலா அதை விட ஏன் ஒரு படி அதிகமே உணவியல் கண்ட்ரோல் தான், லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்வியல் மாற்றம் தான் ரொம்ப முக்கியமான. அது உதாரணத்துக்கு இப்ப நடைபயிற்சி போகணும், உடல் ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், உடல் பயிற்சி பண்ணணும்னு சொல்றது, உணவை வந்து இந்த அளவு லிமிட் எப்படி இப்படி சாப்பிடணும், இந்த வேலையில சாப்பிடணும்னு சொல்றது தான் ப்ரீ டயபெட்டிஸ் சொல்லுவோம். அவங்களுக்கு அது நல்ல விதையில ஹெல்ப் பண்ணி ஈவன் இட் வில் ரிவர்ஸ் ப்ரீ டயபெட்டிஸ் சொல்றது சர்க்கரை நார்மல் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், எடப்பட்டம் எடப்பட்டவங்களா சொல்றது அந்த ப்ரீ டயபெட்டிஸ். இவங்களுக்கு இந்த வாழ்வியல் மாற்றம் வந்து ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடும். அது சர்க்கரை பேஷண்ட் செய்யுமானா அது கால அவகாசம் ரொம்ப கூட இருக்கும். அவங்க இனிஷியல் பிரசன்டேஷன்ல எப்ப டயக்னோஸ் பண்ணிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு எப்படி லெவல் இருக்கு அப்படின்னு ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சொல்ல முடியும். அதாவது 100% ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறதுலாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாப்புலேஷன்ல இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை.
0: ஓகே டாக்டர், இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பா எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
1: அனைவரும் தங்களது 30 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே உடலுக்கு கண்டிப்பா ஒரு செக்அப் பண்ணணும், சுகர் இருக்கா இல்லையா, நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் என்னங்கிறது. ஏன்னா இன்றைய நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் வந்து ரொம்ப மாறிடுச்சு, உடல் உழைப்புகள்ங்கிறது மிகவும் கம்மி, நாம எல்லாரும் வேலைகள் நம்மளோட வேலைப்பாடுகள்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. சோ 30 வயசு என்னோட அட்வைஸ் வந்து 30 வயசு யாரா ரீச் பண்றீங்களோ உடனடியா ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. அது நீங்க ஹெல்த் செக்அப்பா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்தவரைக்கும் அட்வைஸ் பண்றது உங்களோட ஹீமோகுளோபின் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சொல்றது எப்படி இருக்குன்னு பாத்துங்க, சுகருக்கு இப்ப நான் அட்வைஸ் பண்ணல என்ன அது பாருங்க, கொலஸ்ட்ரால் கம்ப்ளீட்டா பாருங்க. நிறைய பேர் வந்து 30 வயசு 28 வயசு 29 வயசு 30 வயசு ஆனவங்களே எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இருக்காங்க, அது வெளிப்பாடா கிளினிக்கலா வெளியே உடல் ரீதியாக தொந்தரவு காட்டாம தான் இருக்கும். பட் அது தெரியற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். 30 வயசுக்கு மேலவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா நம்ம சொன்ன செக் பண்ணுவாங்க, செக்அப் பண்ணிட்டு உடம்ப நல்லா பாத்துக்குங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்பல்சரி அவசியம், ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் 30 இருந்து 40 நிமிஷம் ஒதுக்கிங்க. பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்லுவோம், நல்லா ஒரு 30-40 மினிட்ஸ் நல்லா வாக்கிங் போங்க, ஒரு வாரத்துக்கு 6 நாள் கூட செஞ்சுக்குங்க, சண்டே கூட லீவ் எடுத்துங்க, 3 வேளை டயத்தை கரெக்டா சாப்பிடணும், நல்லா 7-8 மணி நேரம் தூக்கம், இது எல்லாம் சேர்ந்தா நமக்கு நோயற்ற வாழ்வா நல்லா வாழும்.
0: இந்த நிகழ்ச்சியில சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிறைய அருமையான தகவல்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை மதியம் 2:30 மணிக்கு ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம் நேர்களே.
2: FM Rainbow 103 கோவையில் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள்.

நேயர்களுக்கு நினைவூட்டல். நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் வரும் நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்களை தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். நேரம் பிற்பகல் 2:59:35. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழை நீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோங்கா 2வது இடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மூணு மணி 4 நிமிஷத்துல எஃப்எம் ரெயின்போ 103 கிராமஃபோனும் 103 நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும் நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் உற்சாகமான ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, கிராமஃபோனும் 103 ஷோல உங்க கூட இணையிறது நான் ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ். டெய்லியும் இந்த ஷோல நம்ம லிசனர்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி அழகழகான சூப்பரான ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க மொபைல 0422 அப்படின்ற முன் இணைப்பு என்ன இணைச்சிட்டு 2316312 அல்லது 2317046 இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்ப்பா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: புள்ளக்காப்பாளைய சித்ரா மாணிக்கம்.
1: என்ன பாடல், என்ன திரைப்படத்திலிருந்து கொடுக்கலாம்?
2: பெற்றால் தான பிள்ளை படத்தில் சக்கரை கட்டி ராசாத்தி.
1: கண்டிப்பாக கொடுத்துடலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில பாட்டு கேட்க வர்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு கொடுக்கலாங்க?
1: அழகு நிலா படத்துல இருந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்களா? நேர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழைக. இப்ப அந்த நேயர் கேட்ட பாட்டை கேட்டலாமா?

0: நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், வெள்ளிங்கிரி பேசுறேங்க.
0: வெள்ளிங்கிரி, என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: பாடம் வந்துங்க ரகசி போலீஸ் ஊதி பாருங்க. பாட்டு வந்து கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வர, அந்த பாட்டு வேணுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: 3:16 கிராமபோனும் 103 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சந்திரகுமார் பேசுறேங்க.
3: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
4: ஜேபி சந்திரபாபு பாடிய புத்தியுள்ள மனிதர் எல்லாம் அன்னை படத்துல போடுங்க.
3: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கங்க.
3: வணக்கங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர்ல இருந்து விஸ்வநாதன் பேசுறேன்.
3: விஸ்வநாதன், என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
4: இதே கடையில இருந்து நீங்க நல்லா இருக்கும் அந்த பாட்டு
3: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். கிராமபோனம் 103

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு கேட்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்ல.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவலிப்பாளையத்துல இருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: அம்பிகா, என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: வயசு பொண்ணு படத்துல இருந்து காஞ்சி பட்டுடுத்தி பாடல்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: நேயர்களுக்கு நினைவூட்டல். நேயர்களே, இன்று 7:58 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல், என்ன திரைப்படத்துல இருந்து கொடுக்கலாங்க?
1: உலகப்பட்டு வாழ்வின் படத்திலிருந்து பச்சை கிளி முத்துச்சாரம்
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். கிராமபோனம் 103 நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா?

0: கேட்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து.
1: வணக்கம், நான் கர்னல் சிஎஸ்டி சுவாமி, இந்திய ராணுவத்தின் வெட்டரன் அதிகாரி. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 26ஆம் தேதி நம்ம கார்கில் விஜய் திவஸ அனுசரிக்கிறோம். கார்கில் விஜய் திவஸ் அப்படின்னா கார்கில் போரின் வெற்றி நாள். 1999 ஜம்மு காஷ்மீர்ல உள்ள கார்கில் மலைப்பகுதிகளில் நடந்த போர்ல நம்ம நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச எதிரிகளை விரட்டி அடிச்சு இந்தியா வெற்றி பெற்ற நாள் தான் இது. அதை விட முக்கியமா, அந்த வெற்றிக்காக தங்களோட உயிரையே நாட்டுக்காக பணயம் வச்ச அர்ப்பணிச்ச மாவீரர்களை நினைவு கூற நாளும் கூட தான். அந்த நாட்கள்ல நானும் இந்திய ராணுவத்துல பணியில் இருந்தேன். எப்ப வேண்டுமானாலும் போர் முனைக்கு போக தயாராக இருந்தோம். அப்போ ஒவ்வொரு வீரனோட மனசுலயும் ஒரே எண்ணம் தான் இருந்தது. அது என்னன்னா, நாடு முதலில், அதாவது நேஷன் ஃபர்ஸ்ட். அந்த உணர்வை வார்த்தைகளால சொல்ல முடியாது, அதை வாழ்ந்தவங்களுக்கு தான் அதன் அருமை புரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சியை சேர்ந்த மேஜர் எம் சரவணன் கார்கில் போரில் வீர சாகசம் செய்து வீர மரணம் அடைந்த ஒரு இந்திய ராணுவ அதிகாரி. அவர் செய்த அந்த சாகச செயலுக்காக அவருக்கு வீர் சக்ரா அப்படிங்கிற உயரிய போர் விருதை வழங்கினார்கள். அவரை போன்ற மாவீரர்களால் தான் நமக்கு இந்த நிம்மதியும் இந்த சுதந்திரமான வாழ்க்கையும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டில் தூங்குற ஒவ்வொரு இரவும் நிம்மதியா கழிகிறதுக்கும், நம்ம தேசிய கொடி ஒவ்வொரு நாளும் கம்பீரமா பறக்கிறதுக்கும் காரணமா இருக்கிற இந்த எல்லை வீரர்களை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. இந்த கார்கில் விஜய் திவஸ்ல கார்கில் போர்ல உயர் தியாகம் செய்த எல்லா மாவீரர்களுக்கும் நம்ம வீர வணக்கத்தை செலுத்துவோம். இப்போ எல்லைகள்ல நம்ம நாட்டை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீரருக்கும் மனசார ஒரு நன்றியையும் சொல்வோம். ஜெயஹிந்த்.
0: கார்கில் வெற்றி நாளையொட்டி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களின் சிற்றுரை கேட்டோம். 3:45 கிராம போனும் 103 நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ஜோதிபுரத்தில் இருந்து சந்திரன் பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
2: 1000 ஒருவன் படத்தில் ஆடாமல் ஆடுகிற பாட்டு போடுங்க மேடம். தேங்க்யூ மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமத்து.
0: பேச்சுமத்து, என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: தெய்வத்தாய் படத்துல இருந்துங்க மேடம், வண்ணச்சிலி சொந்த மொழி.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சின்ன
0: கருப்புசாமி. என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: ராஜகுமாரி அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை கேட்க வர்றாங்க. வணக்கம். மனோகரன், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க உடுமலைப்பேட்டை ஏரியா திருமூர்த்தி மலை டேமுக்கு பக்கம் தடியில இருந்து பேசுறோம்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: எங்கள் தங்கம், எங்கள் தங்க ராஜா படத்திலிருந்து கற்பா மானமா கண்ணங்க சீதை, அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில்

நிறைய நேர்கள் வந்து உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை தொடர்ந்து 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தது ஆர்ஜே வாகினி, தனிஸ்லாஸ். நன்றி நேயர்களே.

0: வந்து வந்து தேன் குடித்தால் மலருக்கு தான் தண்டனை, வழுக்கி விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மைகவ் இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாஹத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியான் லியூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச

0: தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்போவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: பூட்ரசேல் என்ற மருந்து.
6: நேர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. 4:03 எஃப்எம் ரெயின்போ 103 மயக்கும் மாலை ஷோல உங்க கூட இணையிறது நான் ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ். அற்புதமான இனிமையான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல்

மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் கேட்டோம். கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். இனி தொடர்ந்து கேட்கலாம் கரகாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில அவரே எழுதி அவரே பாடிய பாட்டு.

கேட்ட பாடல் தென்றிலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள். 4:17 மயக்கும் மாலை கேட்டுச்சுக்கோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து வசந்தராகம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைடா, செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா

0: வந்திருக்கு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டும் பாடலாசிரியர் கங்கை அமரன். மயக்கும் மாலை திரைப்பட நிகழ்ச்சியில அடுத்ததா சூரசம்ஹார் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில அருண்மொழி மற்றும் கே

0: கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங்

அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. 4:39 மயக்கும் மாலை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில ஸ்வர்ணலதா மற்றும் மனோ பாடிய பாடல் கேட்கலாம். பாடலாசிரியர் கங்கை அமரன்.

வசந்தி திரைப்படத்திலிருந்து. சந்திரபோஸ் இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வைரமுத்து. மயக்குமாலை நிகழ்ச்சியில தொடர்ந்து நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் பாடலாசிரியர் வாலி.

0: அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி.
1: வணக்கம், நான் கர்னல் சிஎஸ்டி சுவாமி, இந்திய ராணுவத்தின் வெட்டரன் அதிகாரி. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 26 நம்ம கார்கில் விஜய் திவஸ் அனுசரிக்கிறோம். கார்கில் விஜய் திவஸ் அப்படின்னா கார்கில் போரின் வெற்றி நாள். 1999 ஜம்மு காஷ்மீர்ல உள்ள கார்கில் மலைப்பகுதிகளில் நடந்த போர்ல நம்ம நாட்டுக்குள்ள அத்திமீறி நுழைஞ்ச எதிரிகளை விரட்டி அடிச்சு இந்தியா வெற்றி பெற்ற நாள் தான் இது. அதை விட முக்கியமா, அந்த வெற்றிக்காக தங்களோட உயிரையே நாட்டுக்காக பணயம் வச்ச அர்ப்பணிச்ச மாவீரர்களை நினைவு

0: கூறுறதுனாலும் கூட தான். அந்த நாட்கள்ல நானும் இந்திய ராணுவத்துல பணியில இருந்தேன். எப்ப வேண்டுமானாலும் போர் முனைக்கு போக தயாராக இருந்தோம். அப்போ ஒவ்வொரு வீரனோட மனசுலயும் ஒரே எண்ணம் தான் இருந்தது. அது என்னன்னா, நாடு முதலில், அதாவது நேஷன் ஃபர்ஸ்ட். அந்த உணர்வை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதை வாழ்ந்தவங்களுக்கு தான் அதன் அருமை புரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், திருச்சியை சேர்ந்த மேஜர் எம் சரவணன் கார்கில் போரில் வீர சாகசம் செய்து வீர மரணம் அடைந்த ஒரு இந்திய ராணுவ அதிகாரி. அவர் செய்த அந்த சாகச செயலுக்காக அவருக்கு வீர் சக்ரா அப்படிங்கிற உயரிய போர் விருதை வழங்கினார்கள். அவரை போன்ற மாவீரர்களால் தான் நமக்கு இந்த நிம்மதியும் இந்த சுதந்திரமான வாழ்க்கையும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டில் தூங்குற ஒவ்வொரு இரவும் நிம்மதியா கழிகிறதுக்கும், நம்ம தேசிய கொடி ஒவ்வொரு நாளும் கம்பீரமா பறக்கிறதுக்கும் காரணமா இருக்கிற இந்த எல்லை வீரர்களை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. இந்த கார்கில் விஜய் திவஸ்ல கார்கில் போர்ல உயர் தியாகம் செய்த எல்லா மாவீரர்களுக்கும் நம்ம வீர வணக்கத்தை செலுத்துவோம். இப்போ எல்லைகள்ல நம்ம நாட்டை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீரருக்கும் மனசார ஒரு நன்றியையும் சொல்வோம். ஜெயஹிந்த்.
1: கார்கில் வெற்றி நாளையொட்டி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களின் சிற்றுரையை கேட்டோம். மயக்கு மாலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் ஆர்ஜே வாகினி தனிஸ்லாஸ். நேரம் மாலை 4:59:57. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளு தூக்கும் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். வேதியியல், இயற்பியல், உயிரியல் மற்றும் கணிதவியல் ஒலிம்பியாடில் நமது மாணவர்கள் படைத்துள்ள சாதனை இளையோரின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை MyGov இணையதளத்தில் தெரிவிக்குமாறும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கார்கில் வெற்றி நமது படை வீரர்களின் துணிச்சலை உலகிற்கு எடுத்துரைத்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க வகை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வேக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: கூடவே சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக இருக்கு நிகழ்ச்சியில் உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கேன் நான் உங்க ஐஸ்வர்யா.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்டே இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை 5:10. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு தினம். அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க காலையிலேயே நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. எஸ், கார்கில் வெற்றி தினம் இன்னைக்கு. 1999 மே மாசத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். ஆபரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர்ல போராடி இந்திய ராணுவம் அனைத்து முக்கிய சிகரங்களையும் மீட்ட தினம் இன்னைக்கு. நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர்களினுடைய தியாகத்தை நினைவு கூறவும் இந்திய ராணுவத்தினுடைய வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றக்கூடிய ஒரு தினம் இது. இளைஞர்களிடம் தேசப்பற்றை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக முக்கியமான வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படக்கூடிய தினமாகவும் இருக்கு. அதை தாண்டி நிறைய ஸ்பெஷல் டேஸ் உங்களுக்காக இன்னைக்கு காத்துட்டே இருக்கு. இளமை புதுமை நிகழ்ச்சியில் அழகான பாடல்களும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேசம் திரைப்படத்திற்காக பாடல்.

நேர்களே, தினமும் காலை மணி 6:55 இருக்கு சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை. டைம் இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5:17 ஆயிட்டு இருக்கு. சரி, அடுத்து ஒரு மிக முக்கியமான தினம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு சர்வதேச மேங்க்ரோவ் காடுகள் பாதுகாப்பு நாள், இன்டர்நேஷனல் டே ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் த மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம். அதாவது இந்த டேவை வந்து யுனெஸ்கோ 2015 அறிவிச்சிருக்கிறாங்க. மேங்க்ரோவ் காடுகளினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும், அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. மேங்க்ரோவ் காடுகள்னா என்ன? கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய உப்பு நீரிலும் சரி நன்னீரிலும் சரி வளரக்கூடிய சிறப்பு மரங்கள் நிறைய இருக்கு. அந்த மரங்கள் இந்த காடுகளில் அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மேங்க்ரோவ் காடுகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, புயல் ரீதியாகவும் கடல் அரிப்பிலிருந்து

இந்த கடற்கரையை வந்து பாதுகாக்குது. அதே போல மீன்கள், நண்டுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பல உயிரினங்களினுடைய ஒரு வாழ்விடமாகவும் இந்த காடு இருக்கு. ஸோ இந்த உயிரின பன்மையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஸோ இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த காட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்தணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பினுடைய அவசியத்தையும் நம்ம வலியுறுத்தணும், கடற்கரை வளங்களை வந்து எதிர்கால சந்ததியினருக்காக நம்ம பாதுகாக்கணும். இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து சமூக விழிப்புணர்வாக இருக்கட்டும், இன்னொன்று தேசிய உணர்வு, காடுகள் வெற்றி நாள். ஸோ இந்த ரெண்டு தினமும் மிக மிக முக்கியமான ஒரு தினமாக இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டைம் கரெக்டா 5:30 ஆயிட்டிருக்கக்கூடிய நேரத்துல அண்ணா படத்துல இருந்து பாட்டு கேட்டோம், இளமை புதுமை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த ஒரு டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நேஷனல் பேகல் ஃபெஸ்ட் டே அப்படிங்கிறாங்க. இது என்ன பேகல் ஃபெஸ்ட் டே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பேகல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொட்டி, அதாவது ஒரு மாவுல வந்து நடுவில் ஓட்ட போட்டு வட்ட வடிவத்தில் வந்து அவங்க ஒரு வகை ரொட்டியை செய்கிறாங்க. என்ன நம்ம ஊர் உளுந்து வடையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, இது வகையான ஒரு ரொட்டி துண்டு மாதிரி. ஸோ இது வந்து என்னென்ன இந்த நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இந்த பேகல் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு திருவிழா மாதிரி வந்து அவங்க கொண்டாடுறாங்க. அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு உணவு திருவிழா மாதிரி அதை வந்து உருவாக்கி அதை வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாளினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டேல, அதாவது பேகல் ஃபெஸ்ட் டே அப்படிங்கிறத ஒரு இந்த பேகல் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய ஒரு உணர்வை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். குடும்பங்களாக இருக்கட்டும், நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ரொட்டியை ஒன்றாக உண்போம் வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு உணவு கலாச்சாரத்தையும் வந்து அவங்க சின்ன சின்ன வணிக கடைகளுக்கெல்லாம் வந்து கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றது, என்கரேஜ் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க ஐஷோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் பேகல், இந்த வெரைட்டி ஆஃப் ரொட்டி துண்டுகள் பிளெயினாக செய்கிறாங்க, சீஸ் போட்டு செய்கிறாங்க, அப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் ரொட்டி துண்டுகளை வந்து செஞ்சு சாப்பிட்றாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அதை ஒரு உணவு திருவிழா மாதிரி கண்டக்ட் பண்ணி யார் சூப்பரான ஒரு ரொட்டியை வந்து செஞ்சு சுவையான ரொட்டி துண்டுகளை யார் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு ஒரு தங்க நாணயம் பரிசு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து மக்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. இசை நடனம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக ஏற்படுத்தி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா இந்த டேவை. ஸோ உள்ளூரில் இருக்கக்கூடிய உணவு கடைகள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டேல வந்துட்டு உங்களுக்கு 50% ஆஃபர், வாங்க வந்து ரொட்டி துண்டுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம வந்து உணவு திருவிழாவில் வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டே. இதில் வந்து என்ன ஒரு முக்கியத்துவம் சொல்லுங்க, யோசிங்க. அதாவது அவங்களுடைய அந்த பாரம்பரிய உணவை வந்து மதித்து மதிப்பை வந்து உணர்ந்து அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க, உள்ளூர் வணிகர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ரீசண்டா நம்ம கூட இன்னைக்கு வேர்ல்டு பிரியாணி டேவாமாம்ல, ஒரு பிரியாணியை வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரி அவங்களும் வந்து இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறாங்க. ஸோ உணவு அப்படிங்கிறது பசியை தீர்ப்பது மட்டுமல்ல மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் இருக்கு. ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னா எல்லாரும் போறோம், பார்ட்டிசிபேட் பண்றோம், நமக்கு பிடிச்ச டிஷ் வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி இந்த டே வந்து அவங்களுக்கு பேகல் ஃபெஸ்ட் டே, அதாவது ரொட்டி துண்டு, அந்த ரொட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாமா பார்த்தீங்களா. எப்படியெல்லாம் அந்த உணவின் மூலம் மகிழ்ச்சியை வந்து ஒற்றுமை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். 5:31 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. டாக்டர் படத்துல இருந்து பாட்டு கேட்கலாமா? தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். 5:37 இளமை புதுமை நிகழ்ச்சி. சரி, இன்னொரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு அதுவும் வந்து நம்ம கொண்டாட போறோம். இது வந்து உலக தாத்தா பாட்டிகள் தினம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேர்ல்டு டே ஃபார் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, July 27 நாளைக்கு வந்து அதை கொண்டாடுறோம். ஸோ இந்த நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது குடும்பத்தில் மட்டும் கிடையாது, சமூகத்திலும் தாத்தா பாட்டிகள் அப்படின்னாலே ஒரு அன்பு, ஒரு அனுபவம், தியாகம், இந்த மூணு விஷயத்தையும் வந்து தாத்தா பாட்டி அப்படின்னாலே நமக்கு அதுதான் வந்து மனசில் வரும். ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல வந்து நினைவு கூறணும், அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த டேவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரியோர்களை வந்து எப்படி மதிக்கணும். சில பேர் வந்து தாத்தா பாட்டினா அப்படி உயிரையே வச்சிருப்பாங்க, லீவ் விட்டா போதும் நான் பாட்டி வீட்டுக்கு போறேன், தாத்தா வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ள வந்துடும். இன்னும் சொல்ல போனா, நம்ம அம்மா அப்பா மடியில உட்கார்ந்த விட நம்ம தாத்தா பாட்டி மடியில தான் அதிகமா நம்ம ஜாஸ்தியா உட்கார்ந்துருப்போம். அவங்க திட்டினா கூட வா கண்ணு உன்னை நான் அரவணைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய நேரத்துல அவங்க தான் காப்பாத்திருப்பாங்க, அரவணைச்சிருப்பாங்க, அன்பு கொடுத்துருப்பாங்க. சோ நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் முதியோரை வந்து மதிக்கணும், அவங்களை வந்து கௌரவிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அவங்களுடைய அறிவையும் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இன்னும் சொல்ல போனா, நம்ம அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, நான் என் பாட்டி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து நான் இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன். ஈவன் ஒரு சின்ன சமையல் குறிப்பாக இருக்கட்டும், எங்க பாட்டி இப்படி செய்வாங்க, அந்த கைப்பக்குவம் எனக்கு வந்து

இருக்குன்னு சொல்லி நம்ம அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஏன் பாட்டி தாத்தா கிட்ட இருந்து இதை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அதை சொல்லணும். அப்படி அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அறிவையும் நம்ம வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து கொண்டு போகணும். ஏன்னா அப்படி பண்ணலன்னா அது தெரியாமலேயே போயிடும் இல்லையா, அது வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதியோருடைய அந்த தனிமையை வந்து நம்ம குறைக்கணும். அவங்க கூட அதிகமான ஒரு நேரம் செலவிடணும். ரொம்ப நேரம் நம்ம செலவிடணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்றதை நம்ம காது கொடுத்து கேட்டாலே பரவாயில்ல, நம்ம அந்த பொண்ணு வந்து நம்ம சொல்றதை கேட்குறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாச்சு அவங்களுக்கு இருக்கணும். அந்த ஒரு நேரம் வந்து டைம் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறத வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தாத்தா பாட்டிகளை நேரில் போய் பாருங்கள். அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை நேரில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அவங்க கூட ஒரு கால் நம்ம வந்து பேசலாம். அவங்க கூட ஒரு நேரம் செலவிட்டு அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம கேட்டுக்கலாம். போரிங்காக இருக்குது, பாட்டிக்கிட்ட உட்காந்தாலே ஏதோ ஒன்று புலம்புறாங்க அப்படியெல்லாம் இல்லை. அவங்க சொல்ல வர கருத்தை நம்ம வந்து கேட்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து மீட் பண்ணணும், அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். தாத்தா பாட்டிகள் அப்படின்னாலே அவங்க வந்து குடும்பத்தினுடைய பொக்கிஷம் தான், அது வந்து டவுட்டே இல்லை இல்லையா. ஸோ அவங்களுடைய அந்த அன்பு வாழ்நாள் முழுவதும் நம்மளை வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் டே அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாட்டில் வந்துட்டே இருக்கு. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக பாட்டு கேட்கலாமா?

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை. சரி, இன்னைக்கு வேற என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்க்கும் பொழுது நேஷனல் ஆல் ஆர் நத்திங் டே அப்படிங்கிறாங்க. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் இல்லைனா ஒரு கோலை நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து முழு மனசா இறங்குங்க, ஆரம்பிக்கும் போதே ஒரு அரை மனதோடு இறங்காதீங்க அப்படிங்கறதான் இன்றைய நாளினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நம்ம அரை மனசா செய்யற ஒரு விஷயம் வந்து அது முழு இலக்கை வந்து எட்டாது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி உருவாச்சு இந்த டே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தனி மனித முன்னேற்றம் தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இலக்குகளை அடையணும் அப்படின்னா மக்கள் வந்து அதுக்காக என்கரேஜபிளா இருக்கணும், நிறைய பாசிட்டிவான விஷயங்களை அவங்க வந்து செய்யணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும், இன்னைக்கு செய்யற விஷயத்த இன்னைக்கே செஞ்சிருங்க இல்ல நாளைக்கு செய்யலாம் நாளானிக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தள்ளி போற விஷயம் எல்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்க செய்ய வேண்டிய விஷயத்த தட்டி தடுமாறியாச்சு அவங்க வந்து முயற்சி செய்வாங்க, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக மாறிவிடும் அப்படிங்கிறாங்க. அதனால எப்படியாச்சும் நம்ம வந்து தங்களுடைய வாழ்க்கையில இலக்குகளை என்ன அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாவாச்சு நீங்க தவழ்ந்து கொண்டேவாவது முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க இன்றைய தினத்துல. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் பார்த்தா இது என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புவோம், அவன் தான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி மோட்டிவேஷனான விஷயத்த வந்து நம்ம பரப்பணும், மக்கள் கிட்ட சொல்லணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் உங்களுடைய ஃபேமிலிஸ் கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சோ விடா முயற்சி அப்படிங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த விட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டே. சோ ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா முழு மனசோட வந்து முயற்சி செய்யுங்க, அரை மனசோட செய்யாதீங்க, அது வந்து கண்டிப்பா வெற்றியை தராது. முழு அர்ப்பணிப்போட செய்யக்கூடிய முயற்சி முழு வெற்றியை வந்து நமக்கு என்ன பண்ண கொடுக்கும். சோ இதுதான் வந்து இன்றைய ஊக்கமளிக்கும் ஒரு மோட்டிவேஷனல் சிறப்பு நாளாக இந்த நேஷனல் ஆல் ஆர் நத்திங் டே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. செய்ய இல்லைன்னா செய்யாத அப்படிங்கிற மாதிரி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறத செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சு காட்டுங்க. இப்ப உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, மாமன்னன் படத்திலிருந்து பாட்டு. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எங்கெல்லாமே சாம் மதுளுங்க.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னா ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி இளமை புதுமை. சோ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நல்ல சிந்தனையையும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல செய்தியையும் நமக்கு வந்து கொடுக்குது இல்லையா. எந்த ஒரு நாளையும் நார்மல் டே அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது. வரலாற்றில் அதை திருப்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த நாள்ல. சோ அப்படிப்பட்ட நாள்களினுடைய சிறப்புகளையும் கூடவே அழகான பாடல்களும் உங்களுக்காக வந்துச்சு. சோ இன்னைக்கு நம்ம இந்த டே சொல்லக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் கடைபிடிக்கணும், என்னென்ன செய்திகள் இந்த டே நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படிங்கறத நம்ம கடைபிடித்து சிறந்த மனிதர்களாக நம்ம வாழ முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயனுள்ள நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே சுவாரஸ்யமான தகவல்களோட சூப்பரான சாங்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட மறுபடியும் உங்களை நான் எப்ப மீட் பண்ண போறேன்னா அடுத்த டீ கடையில நம்ம சந்திக்கலாம். நிகழ்ச்சி இது வரைக்கும் கூட இருந்தது நான் உங்க ஐஸ்வர்யா.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. எஃப்எம் ரெயின்போ 103ல இனிமையான இந்த மாலை பொழுதுல பூச்செண்டை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சி தொகுப்புல நான் RJ வாகினி தனிஸ்லாஸ்.

6:37 பூச்சண்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் எஃப்எம் ரெயின்போ 103 இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு ஈவினிங் 6:40 டீ கடை, நைட் 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்களை தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். 7:58 மனதின் குரல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:00 மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மறு

ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:45 இந்திய சட்ட அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி. 9:00 புகழ்பெற்ற இணைய பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் தகல் அவர்கள் பங்குபெறும் த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். 9:58 மனதோடு ரெயின்போ. இனி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 நாளைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நாளைக்கு காலையில 6:02 காலை தஞ்சல் நிகழ்ச்சியில குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்கலாம். காலை தஞ்சல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சுரேஷ். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமையும் விளைக. காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. காலை 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:45 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் என் மாலதி அவர்கள். காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ். 9:02 இது உங்கள் சாய்ஸ். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இது உங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோளம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். நண்பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். கிராமபோனும் 103. மாலை 4:02 மயக்கும் மாலை. 5:02 சித்திர செவ்வானம். மாலை 6:00 பூச்செண்டு நிகழ்ச்சி கேட்கலாம். ஏறும் வரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்பினை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் குமிழ் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நேர்களை இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 என்னென்ன இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் மாலை 6:07:45. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பூச்செண்டு.

0: ஸ்ரீராமஜெயம் மூவிலிருந்து பாட்டு கேட்டோம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லையும் சுற்றி இருக்க மாவட்டங்களையும் வெதர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த தகவலை கேட்கலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸாகவும் திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் சேலம்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் நீலகிரியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும் இருந்துச்சு அப்படின்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து சொல்லியிருக்காங்க.
1: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக.

ராஜநாகம் திரைப்படத்திலிருந்து வி குமார் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். இன்னைக்கு சண்டே இல்லையா, ஸோ வீக்கெண்ட்ல எல்லாரும் வெளியே மூவிஸ் ஷாப்பிங் அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ண போயிட்டு இருக்கோம். இந்த டைம்ல கோயம்புத்தூர்ல டிராபிக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். டவுன் ஹால், உக்கடம், காந்திபுரம், கடைவீதி, ஜிஹெச், ரயில்வே ஸ்டேஷன், சிங்காநல்லூர், ஒண்டிபுதூர், பீலமேடு, சரவணம்பட்டி, சுந்தராபுரம், குனியமுத்தூர், இந்த இடங்கள்லாம் எப்பவும் போலவே டிராஃபிக் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராவலை அக்கார்டாக பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. பத்திரமா சேஃபாக டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டு வாங்க.

டாக்ஸி டிரைவர் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நேரம் மாலை 6:29:32. பூச்சண்டி நிகழ்ச்சி கேட்டோம். நேர்களை இன்னைக்கு ஈவினிங் 6:40 நம்ம டே கடையில் மழையில் நனையும் கூடையை பற்றி பேச போறோம். ஸோ ஸ்டேட்யூண்டாயிருங்க. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின் மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள்.
0: பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள்.
0: விளையாட்டுத் துறையில் இந்தியர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது.
0: இதேபோல் அறிவியல் ஒலிம்பியாடிலும் நமது மாணவர்கள் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார்.
1: நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான்

0: கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள்.
1: கடந்த ஆண்டுகளைப் போலவே நடப்பாண்டிலும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
0: மனம் நிறை நாட்டு மக்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ண கொடி இருக்கிறது. இந்த மூவண்ண கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ண கொடியை பறக்க விட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் ஆற்றி வரும் சேவைகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று வேலூர் அருகே சங்கரன்பாளையத்தில் பிரதமர் ஆற்றிய மன் கி பாத் உரையை பொதுமக்களோடு இணைந்து கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைக்கு கார்கில் வெற்றி தினத்தில் பங்களித்த ராணுவ வீரர்களுக்கும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு அவர்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக உலகிற்கு எடுத்து செல்லிருக்கிறார்கள். அதே போல கிளாஸ்கோவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த போட்டியில் நம்மளுடைய பாரதத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுடைய பங்களிப்பை பற்றியுள்ள, அதே மாதிரி ஜப்பான் பேட்மிண்டன் போட்டியில் நம்மளுடைய சகோதரி பி வி சிந்து அவர்களுடைய வெற்றியை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம். அதுபோல ஒவ்வொரு பகுதியிலும் மரம் நடுவதனுடைய அவசியம், நீரை சேமிப்பதனுடைய அவசியம், உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கின்ற அல்லது உள்ளூர் பொருட்களை சந்தைப்படுத்துதல், மகளிர் சுயஉதவிக்குழுக்களுடைய பொருட்களை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்வது, இப்படி இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேரடியாக நம்மளுடைய தேசத்தினுடைய குடிமக்களுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி நுகர்பொருள் வாணிப கிடங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நியாய விலை கடைகளில் முக அங்கீகாரம் மூலம் பொருட்களை வழங்கும் முறை பரிசோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக அரசு நிறைவேற்றும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் 74 மீனவர்களுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசிகளை வழங்கி அவர் பேசினார். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு தவேக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் அடிப்படையிலேயே இந்த தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரேகையை புதுப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நகர்ப்புற வனப்பகுதியை உருவாக்கும் பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட தொகுதி பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனைகளின் போது 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 60 கிலோ பளுதூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 200 மீட்டர் தொடர் நீச்சல் பிரிவில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார்.

பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லூக் மெண்டோங்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மன் கி பாத் உரை மூலம் மக்களின் சேவைகளையும் சாதனைகளையும் பிரதமர் உலகறிய செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதிய குடும்ப அட்டைகள் இனி தபால் மூலமே வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தவேக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ரிஷிகாந்தா சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டா 6:41 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம வந்து எங்க போக போறோம்? டீ கடைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம், டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். வாஹினி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் சொல்லுங்க?
1: மழையில் நனையும் குடை.
0: ஆஹா,
1: பேச போறோம்.
0: மழையில் நனையும் குடை. நேர்களே, மழை வந்தா எல்லாரும் குடை எடுத்துட்டு போவோம் அப்படிங்கறது தெரியும். ஆனா அந்த குடையே மழையை நினைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு டாபிக், மழையில் நனையும் குடை. இத பத்தி ஒரு விஷயம் சொல்லுங்க.
1: மழை பெய்யும் போது நம்ம வந்து எல்லாரும் கொடை பிடிச்சிட்டு போவோம் இல்லையா?
0: ஆமா,
1: அந்த கொடை நினைஞ்சு நம்மளே நினைக்காம வந்து பாத்துக்குது. அந்த மாதிரி நம்ம லைஃப்லயுமே வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க.
0: ஓகே,
1: நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நமக்கு அந்த கஷ்டம் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மளை தாங்க பிடிச்சவங்க இருப்பாங்க. அவங்கள பத்தி இந்த ஷோல பேசலாம் அப்படின்னு.
0: எல்லாரையும் காப்பாத்துறேன், ஆனா என்ன காப்பாத்த யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. சரி, மழையுள் நினைவு கூட நேர்களை நீங்க வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படிங்கிற கோவை கொண்டாட 3 இணைப்பினோட 23 16 312 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த நம்பர் பிஸியா இருந்துச்சுன்னா 2317046 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மழையில் நனையும் குடை, அப்படி உங்களுக்கு யாரு ஆபத் பாந்தவனா வந்து உங்க லைஃபை காப்பாத்தினாங்க, டக்குன்னு நனையும் போது குடை எடுத்துட்டு வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு 9585800103 இந்த நம்பருக்கும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். இப்ப நமக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. என்ன படம்?
1: யூத் படத்துல இருந்து
0: பாட்டு.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடை. டீ கடையில் என்ன பேசிட்டு இருக்கோம்? உட்காந்துட்டு
1: மழையில் நனையும் குடை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
0: மழையில் நனையும் குடை. நமக்கு குடை மாதிரி வந்து காப்பாத்த வந்த நண்பர் யார் அப்படின்னு சொல்லி சொல்ல வந்திருக்கிறாரு ஒருத்தர். வணக்கம் டீ கடை.
2: வணக்கம் மேடம்.
0: யாரு?
2: நீலகிரி மாவட்டம் இடக்கார் ரங்கநாதன் மேடம்.
0: சொல்லுங்க ரங்கநாதன், உங்களுக்கு ஆபத் பாந்தவனா வந்து செயல்பட்டது யார்?
2: மைக்கேல் குடை. அதனால அந்த மழை நனைஞ்சு குறை வரும்போதுங்க அந்த சுத்தும் போது அப்படியே அழகா அந்த
0: எப்படி சுத்தம் போது அழகா இருக்காமா? நம்ம தலையில சுத்தும் போது நமக்கு யாரு வந்து பாதுகாப்பா இருந்ததுன்னு கேக்குறேன். குடை மாதிரி உங்க வாழ்க்கையில யாரு வந்தாங்கன்னு கேக்குறேன்.
2: நண்பர்கள். நண்பர்கள்.
0: எந்த தருணத்துல எப்படிப்பட்ட நேரத்துல வந்தாங்க அத சொல்லுங்க.
2: மழை டைம்ல வந்து குடையில டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணாங்க
0: மேடம். குடை இல்லாத நேரத்துல இருந்தாங்க.
2: ரொம்ப ஆர்வமா இருந்தது.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த நேயர் யார் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுருவோமா? வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் மேடம், நான் நந்தகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க நந்தகுமார்.
3: அதான் வந்துங்க, நான் தனிப்பட்டதான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவருமே மழையில் நினைவு குறைதான், மழையில் நினைஞ்சு வெயில காஞ்சு குடும்பத்துக்காக அப்படி உழைக்கிறாங்கல்ல. முதல்ல வந்து எங்க அப்பா எங்களுக்கு, இப்ப நான் என் பசங்க குடும்பத்துக்கு.
0: ஓகே, சூப்பரா. சில பேரு குடையவே வீட்டுலதான் வச்சிருக்காங்க மாதிரி குடும்ப தலைவன் தாங்க நமக்கு குடை அப்படின்ட்டீங்க ஒரே வார்த்தையில. சூப்பர் சூப்பர் நந்தகுமார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில குடையாக வந்தவர் யார்?
1: என் வாழ்க்கையில குடையா இருந்தவர் இவர் சொன்னார் இல்லையா, நந்தகுமார் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி எங்க அப்பா தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன இந்த ஒரு கஷ்டமுமே வந்துட்டு என்னைய வந்து தாக்காம வந்து என்னை பாத்துக்கிட்டவர் எங்க அப்பா தான்.
0: ஓகே, இப்ப அடுத்த ஒரு நேயர் வந்து யார் குடை இணைப்புல வாங்க. கால் பண்ணி வழி நம்பர் 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான மூணு எண்ணோட 23 16 312. இன்னொரு நம்பர்
1: 23 170 46.
0: எஸ், இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா கால் கனெக்ட் ஆயிரும். சோ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில குடையாக வந்தவர் யார்? வணக்கம் டீ கடை.
4: வணக்கம். மருதமலை சந்திரன் தேன்மொழி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மொழி, தேன்மொழி. என்ன ஒரு சிரிப்பு கலகல என்று சொல்லுங்க
4: மேடம். நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் மேடம்.
0: அதாவது நாங்க கேட்டதை மட்டும் சொல்ல விரும்பணும் நான் நினைக்கிறேன்.
4: அதுதான் அதுதான் மேடம். எனக்கு யார் வந்து தாங்கினாங்களோ இல்லையோ நான் நிறைய பேருக்கு நானா உதவி பண்ணிருக்கேன் மேடம்.
0: சூப்பர்.
1: நீங்களே வந்து குடையா இருந்திருக்கீங்க நிறைய பேருக்கு.
4: ஆமா ஆமா,
0: ரொம்ப சந்தோஷம்.
4: பேருக்கு மலையில நினைஞ்சிட்டு இருக்கிறப்போ என் கடையில இருந்து நான் இருக்கிற எனக்கே நான் நினைச்சாலும் பரவாயில்லன்ட்டு அடுத்தவங்களுக்கு நான் அந்த குடைய கழித்து கொடுத்து நான் நினைஞ்சிருக்கேன் மேடம்.
0: வேற லெவலுங்க. ஐயோ, உங்களுக்கு கேட்கும் போது அப்படியே மோட்டிவேஷன் நரம்பெல்லாம் புடைக்குதே. சூப்பர் சூப்பர்.
4: அந்த நபர் எல்லாம் வந்து எனக்கு தேங்க்யூ நன்றி சொல்லிட்டுதான் போன போவாங்க மேடம். வந்த என்னை பார்க்காம அந்த நபரை போக மாட்டாங்க. அப்படிதான்
0: ஆயிருக்கேன். சூப்பர் சூப்பர்.
4: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றிங்க. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து யாராச்சும் நம்மள வந்து காப்பாத்துவாங்களான்னு இல்லாம நம்ம யாரை காப்பாத்த முடியும்? நம்மளால ஒரு 4-5 பேர் வந்து ஹாப்பியா இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம எந்த நேரத்தை போய் உதவி புரியறோம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நேயர் வந்து வாகினிக்கிட்டதான் பேசணுமா?
1: போயிட்டாரு, என்ன பேச மாட்டாரோமா?
0: வந்தார் வென்றார் சென்றார். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டிய டைம் தெரியுமா? பாட்டு கேட்க வேண்டிய டைம்.
1: கண்டிப்பா.
0: இப்ப நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடை நிகழ்ச்சியில பாட்டு கேட்கலாமா?

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: கோவை எஃப்எம் ரெயின்போ 103 நம்ம வந்து இப்ப டீ கடையில் உட்காந்துருக்கோம். நம்ம ஒண்ணு கேட்க அவங்க ஒண்ணு சொல்ல ஒரே ஜோக்கா போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு டாபிக் என்ன, நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம்
4: என்ன எடுத்திருக்கோம்? குடைக்குள் மழை,
0: மழையில் நனையும் குடை.
4: எப்படி?
0: அதாவது
4: இப்படித்தான் நம்ம இந்த மாதிரிதாங்க டக்கா புரிஞ்சு.
0: நம்ம ஒண்ணு சொன்னா நேயர்கள் ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கலாம்.
4: அப்படில நம்ம நேயர்களை பத்தி அப்படி நீங்க சொல்லவே கூடாது. அவங்க வந்து சூப்பரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நானே குடையா 4 பேர்த்துக்கு இருந்திருக்குங்க, என்னால 4 பேர் நல்லது நடந்திருக்குங்க அப்படின்னு.
0: அதேதான்
4: நிகழ்ச்சியில ஒரு காலர் வந்திருக்காங்க.
0: வணக்கம், டீ கடையில நினைச்சிருக்கீங்க?
5: கன்னியாகுமரி கனகரத்னம்.
0: கனகரத்னம் சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில யாருக்காவது குடையா இருந்திருக்கீங்களா, இல்ல உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி குடையா யார் இருந்திருக்காங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
5: ஆமாங்க மேடம், நான் இப்ப டீ கடைக்கு வந்த டீ குடிக்கலான்னு. அப்ப பாத்தீங்கன்னா
4: பக்கத்து டேபிள்ல நாங்க ரெண்டு பேரும்
5: குடைக்குள் மலையா அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்துச்சு. சரி, நாமளும் பேசிட்டு போலாமே அப்படின்ட்டு
0: வந்தனுங்க.
5: அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் என்னுடைய நண்பர் தான் எனக்கு வந்து குடையா இருந்திருக்காரு. அவருடைய குடைக்கு கீழே தான் நான் வந்து இருந்திருக்கேன்.
0: என்ன மாதிரி தருணத்துல இருந்து அவர் வந்து உங்களுக்கு குடையா இருந்தாருங்க?
5: அவர் வந்து, அவர் பேர் வந்து பாபு, ஊட்டியில குன்னூர்ல இருக்காரு. அதனால அவரு தான் வந்து எனக்கு, என்ன விட அவர் வயசு சின்னவர் தான் இருந்தாலும் நான் அவருக்கு மதிப்பு கொடுப்பேன்.
0: எப்பவுமே
5: நீ என்னை பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் நீங்க நாங்கன்னு தான் கூப்பிடு. ஏன்னா எனக்கு வந்து அது அவரு தான் உதவி பண்ணியிருக்காரு. அந்த மழையில் நனையும் போதும் சரி, வெயிலில் காயும் போதும் சரி, புயல் வந்து அடிக்கும் போதும் சரி,

0: எனக்கு அவர் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு குடையா நிழலா இருந்திருக்காரு மேடம்.
1: சூப்பர். உங்களுடைய நண்பர் பாபு வந்து இந்த நேரத்தை நீங்க வந்து நினைச்சு பாக்கணும் இல்லையா,
0: இந்த நிகழ்ச்சியை அவரும் கேட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்
1: மேடம். ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், டீ கடை யார்? வணக்கம், கோவை எஃப்எம் ரெயின்போல இணைஞ்சிருக்கோம்.
2: ஹலோ.
1: எஸ்
2: ஹலோ,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்ன
1: சொல்றாங்கன்றது புரிய மாட்டேங்குது. சரி, அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க. என்ன என்ன சத்தம், சிட்டி அமைதியா சிட்டி அப்படிங்கிற மாதிரி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 04-22 அப்படிங்கிற கோவை குண்டான மின் முன் இணைப்பு என்னோட 23-16-312. இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பணியில் இருந்த பொழுது என்னுடன் கூடவே பணியாற்றியவர்கள் குடையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய நாயக்கன் பாளையத்திலிருந்து பிரேம்நாத் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அதே போல என்னுடைய தாய், என்னுடைய அம்மா தான் எனக்கு வந்து குடை அப்படின்னு சொல்லி தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ராஜா தேவராயபுரத்திலிருந்து, நான் மழையில் நினையாமல் என்னை காப்பாற்றிய குடை என்னுடைய மனைவி, என்னுடைய துணைவியார் தான் வந்து, அவங்க பேர் ராஜி, அவங்க தான் வந்து என்னை வந்து எல்லா விஷயத்திலையுமே வழிகாட்டுறதோட நம்மளை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல யார் எங்கிருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஆகாஷ்வாணி 23 ரெயின்போ எஃப்எம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் உள்ள வாங்க, நம்ம மழையில் நினையும் குடை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குடை போல இருந்து பாதுகாத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்தும் பேசலாம். இப்ப பாட்டு கேட்கலாமா? படத்து பேர் என்ன?
3: நீங்க தான் சொல்லணும்.
1: பாத்தீங்களா, எல்லாமே நீங்க தான் சொல்லணும். ஐஸ்வர்யா, நான் எதுவும் பேச மாட்டேன், நான் அங்க மட்டும்தான் உட்காருவேன். இப்ப டீ சொல்லியிருக்கேன், வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. பரிமளா அன்கோ படத்துல இருந்து பாட்டு கேட்கலாமா?
3: கேட்கலாம்.

0: நேர்களை தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டைம் கரெக்டா 7 மணி ஆயிட்டு இருக்க கூடிய இந்த நேரத்துல இன்னைக்கு நம்ம டீ கடையில உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கோம்?
1: மழையில் நனையும் குடை
0: மழையில் நனையும் குடை. ஸ்டுடியோக்குள்ளேயே மழை வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு குடைய பிடிச்சி அரைச்சி எங்களை காப்பாத்துக்கிற மாதிரி இப்ப நீங்க இணையக்கூடிய நேயர். வணக்கம், டீ கடை யார் பேசுறீங்க? இல்ல, கால் வந்து கனெக்ட் ஆகுது, பட் ஏதோ ஒரு சரி. இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் போய் ஒரு நேரை பார்த்தேன், அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நிறைய தடவை சொட்ட சொட்ட நினைஞ்சிருக்கேன். யாராச்சும் வந்து நமக்கு குடை மாதிரி வந்து பார்ப்பாங்களான்னு, ஆனால் சில நேரங்களில் ஏமாற்றமும் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எனக்கு யாரும் குடை பிடித்தது இல்லை, மழைக்கு நானே என்னுடைய பிரச்சனைகள்லேருந்து எனக்கு நானே குடை பிடித்துக்கிட்டால் தான் உண்டு
1: அப்படின்னு சொல்கிறீங்க. நமக்கு நம்மளே குடையாக இருக்குமாச்சு.
0: ஆதித்தன் சேரன் மாநகர்லேருந்து மெசேஜ் பண்ணிக்கிறாரு. சூப்பர். ஒரு சில நேரத்துல யாரையுமே எதிர்பார்க்காம
1: தட்டு
0: தடுமாறி
1: அதேதான்
0: எந்திரிச்சு வந்துருங்க வந்துருங்க
1: வர மாட்டேங்கறாங்க
0: வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. வணக்கம், என்ன என்ன டீ கடையில வந்து என்ன ஏதாச்சும் கொதிக்கலையா? கொதிக்கிற மாதிரி சத்தம் மட்டும் வருது, வடைய காணமே.
1: எல்லாரும் வர்றாங்க, வந்துட்டு வந்துட்டு திரும்ப திரும்ப எதுவுமே வாங்க போறாங்களே.
0: இல்ல இல்ல, இப்ப வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாவு தீந்து போயிரும், வாங்க முடியாதுங்க.
1: டெய்லி இதே கடைக்கு வரதான்னு யோசிக்கிறாங்களா?
0: வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம்.
0: அப்பா வந்துடா.
2: காந்தி செல்லப்பன் கோணவாய்க்கால்பல இருந்து பேசுறேங்க. எங்க பொண்ணும் எங்க பையனும் எங்க பொண்ணும் தான் எங்களுக்கு வயசு இருக்கும் போது எல்லாமே பண்ணணும். நாங்க அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கணும். இன்னைக்கு அவங்க எனக்கு கொடையா, ரெண்டு பேருமே ரெண்டு கொடையா இருந்து என்னை காப்பாத்திட்டு இருக்காங்க வயசான காலத்துல. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஒரு கட்டம் வரைக்கும் பெற்றவர்கள் குடையாக இருப்பாங்க, அதற்கு பிறகு பிள்ளைகள் வந்து பெற்றவங்களுக்கு
1: வந்து குடையா இருக்கணும்.
0: ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நீங்க இணைப்புல வந்தது. தொடர்ந்து அடுத்த லேயர் எஃப்எம் ரெயின்போ டீ கடை. சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு யாராச்சும் குடையாக மாறுவார்களா அப்படின்னு சொல்லி. வணக்கம், டீ கடை யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம்.
0: சரி, நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க போல இருக்கு. இப்போ நம்ம சில பேருடைய வாழ்க்கையில இப்போ ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க இல்லையா, எனக்கு வந்து யாருமே வந்து நான் நினைச்ச மாதிரி நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன், ஆனா எனக்கு அவங்க சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ண மாட்டாம போயிருப்பாங்க. அப்படி நம்ம போன் பண்ணி கேட்டோம்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது?
1: நம்ம வந்து நமக்கு யாராவது குறையா இருந்தாங்க அப்படின்றது பிரச்சனை கிடையாது. இருந்தா அப்படின்னு பிரச்சனை கிடையாது. இல்ல அப்படின்ற சமயத்துல நம்ம ஏன் மத்தவங்களை எதிர்பார்க்கணும்? நமக்கு நம்மளே வந்து எப்பவுமே குறையா இருந்துட்டு யாரையும் எதிர்பார்க்காம நம்ம அந்த வேலையை பண்ணிட்டு போயிடணும். பட் மத்தவங்க நம்ம கிட்ட வரும்போது நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு குறையா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில யாரும் இல்லை அப்படிங்கறதுக்காக மத்தவங்களுக்கு இல்லாம இருந்துடக்கூடாது.
0: இல்லாம இருந்துடக்கூடாது. நம்ம பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்களை பழி வாங்க கூடாது,
1: அப்படி கிடையாது.
0: ரெயின்போ சொல்லுங்க.
3: இதுக்கு முன்னாடி 4 மணிக்கு இப்ப இந்த சீக்கிரம் மட்டும் எனக்கு உடனே கிடைக்குதுங்க. கிடைக்கிறது இல்லையா? ரங்கசாமி பரமேஸ்வரன் முடையா.
0: சரி, மத்த நிகழ்ச்சியில கிடைக்கிறது இல்ல, டீ கடையில
3: கிடைக்குதுங்கிறீங்களா? முடிச்சுருங்க. சரிங்களா? சரிங்க.
0: இல்ல என்ன சொல்ல வந்தார், சில நேரத்துல நம்ம நேர்களை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியவில்லை. குடையாக வந்து காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்ப நிகழ்ச்சி அடுத்த நேயர். வணக்கம், கோவை எஃப்எம் ரெயின்போ டீ கடை யார் பேசுறீங்க? சரி, ஓகே, இப்ப வந்து நம்ம பாடல் கேட்டு வந்துருவோம். 7:04 ஆயிடுச்சு. டீ கடையில இப்ப உங்களுக்காக அடுத்த பாட்டு
1: வித் லவ் மூவில இருந்து.

0: குடைய நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம்?
1: மழையில் நனையும் குடை.
0: குடை.
1: சரி, டீ எப்படி இருக்கு?
0: டீ நல்லா இருக்கு.
1: ஸ்ட்ராங்கா இருக்கா?
0: நல்லா இருக்கு.
1: இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அடுத்த டேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். அஞ்சேரி வாழும் தங்கராஜ் மேடம்.
1: சொல்லுங்க தங்கராஜ்.
2: எனக்கு வந்து தாய் தான் மேடம்.
1: தாய்
2: கோயிலங்களில் சந்தை மந்திரங்களையும் பார்க்க மாதிரி அம்மா தான் இங்க கொடையா இருந்து நம்மளை பாத்துட்டு இருக்காங்க. நான் வந்து அம்மாவை பாத்துட்டு இருக்கேன்.
1: ஓகே, அதாவது உங்களுக்கு தாய், நீ உங்களுக்கு நீங்க வந்து தாய்க்கு குடையாகவும் உங்களுக்கு தாய் வந்து குடையாகவும் இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
1: டீ கடை நிகழ்ச்சியில
3: நம்ம பொள்ளாச்சியிலிருந்து ரமேஷ் கிருஷ்ணன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ரமேஷ்.
3: பல பல பேருக்கு வந்து பல பேர் குடையா இருந்திருக்கலாம். எனக்கு குடையா இருந்தது எங்க அப்பா அம்மா தான்.
1: வணக்கம் FM Rainbow. சரி, இப்போ வந்து மனசு கஷ்டப்படும் போது எனக்கு குடையா இருப்பது FM Rainbow 103 கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி ஏலகிரியில இருந்து குணசேகரன் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாரு. நிறைய நேரத்துல நிச்சயம் அதுதான்.
0: ஏன்னா வந்து உண்மைதான்,
1: நமக்கு வந்து சோகமாக இருக்கும் போதும் சரி இல்ல சந்தோஷமாக டக்கு நமக்கு பிடிச்ச பாட்டு இன்னைக்கு நம்ம FM Rainbow கேக்குறோம் அப்படி நம்ம பேர் நம்ம வாசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி
0: வந்து நமக்கு ஆசைப்படுறதுலயே சந்தோஷமா தான் இருக்கும்.
1: ஆமா, நம்மளே ஆசைப்பட்டு இருப்போம். என் பேர் வந்து FM ல வருவாதா, இறச்சி படிச்சிட மாட்டாங்களா, நம்மளோட பேர் சொல்லி ஒரு பாடல் குடுத்துட மாட்டாங்களா.
0: நம்ம கேக்கலனாலுமே வந்து நம்ம பேர்ல யாராவது கேட்டாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
1: சோ அந்த மாதிரி FM வானொலி தான் எனக்கு வந்து நிறைய நேரத்துல

0: இல்ல குடையாகவும் நிழலாகவும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. வணக்கம் டிக்கடை. 7:10 ஆயிருக்கக்கூடிய இந்த நேரத்துல சோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது தான் நம்ம கொடையை தேடுவோம். மழை வரும்போதுதான் ஐயோ கொடையை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி டக்குன்னு வந்து சோகமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில டக்குன்னு ஒரு மொபைல் எடுத்து யாருக்கு போன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பனை நம்ம தேடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நம்ம வாழ்க்கையில கொடையாக இருந்தவது யார்?
1: ஹலோ,
0: எஸ் சொல்லுங்க.
1: சொல்லுங்க
0: சரவணன்.
1: நமக்கு யாரு பிரதிபலம் எதிர்பார்க்காம உதவி செய்யறாங்களா அப்படின்னு சார், எனக்கு ரிலேஷன் ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறது இந்த ஹெல்ப் இல்ல அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு யாருமே அப்ப எதுவும் செய்ய
0: மாட்டாங்க.
1: பிரதிபலன் எதிர்பாராம ஒருத்தர் உதவி செய்யறது
0: நிச்சயமாக பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யணும், அதுதான் வந்து மெயினான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், இந்த பொண்ணை நான் வந்து தூக்கி விட்டேன், இந்த பையன் என்னால இதை கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை சொல்லலாம். ஏன்னா நம்ம நம்மளுடைய அலுவலகங்களிலேயே நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நான் இவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்த கத்துக்கிட்டேன், எனக்கு இவங்க வந்து கைடா இருந்திருக்காங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம், நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய சுப்பீரியரா இருக்கலாம், நம்மளுடைய பாஸா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயம் அதை நம்ம வந்து கத்துக்கும் போதும் கூட நம்மளோட வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து பணிவுடன் இருக்கணும், ரொம்ப எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. சோ அப்படி ஒரு ஒரு விஷயத்திலயுமே வந்து குடையாக நம்மளோட வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல வந்தவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து குடையாகத்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். டிக்கடை சொல்லுங்க பிரபு.
2: நம்மளுக்கு மலையில் குடையா இருக்குன்னா அப்பாதான் சொல்லணுங்க, ஏன்னா அவர் இருக்கிறப்போ ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்பா இருந்ததுங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு, சரி இப்ப அவர் இல்லைங்கிறப்ப கொஞ்சம் எல்லா விஷயத்துலயுமே சின்ன வருத்தம். அதனால அவரு நிறைய பேருக்கு குடையா இருந்தாரு, அதுல நானும் ஒருத்தங்கிறது ரொம்ப பெருமையா சொல்றேங்க.
0: அதாவது இப்ப அவர் இல்லைனாலுமே உங்களை வந்து வழிகாட்டிட்டு இருப்பாரு நிச்சயமா.
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க, அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் அப்போ புரியுது கொஞ்சம் லேட்டா இருந்துச்சுங்க.
0: புரியுது புரியுதுங்க, நன்றி நன்றி இணைப்புல வந்ததற்கு. சோ எல்லாருமே வந்து மேக்சிமம் அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்றாங்க,
3: அண்ட் அவங்களோட பார்ட்னர்
0: எஸ் அந்த மாதிரி மனைவி அவங்கதான் வந்துட்டு உற்ற ஒரு நண்பனாகவும் நம்ம தடுக்கி விழ போற நேரத்துல இல்ல நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி டக்குன்னு மண்டையில ஒரு கொட்டு வைக்கிறது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா தான் இருக்கும். சோ டீக்கடை நிகழ்ச்சியில அடுத்த நேயர்,
3: அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துதான் வந்து குடையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பான வழியில போறோம், இல்ல நம்ம எங்கேயாவது வந்து லேக் ஆகி நிக்கிறோம் அப்படிங்கிற நேரத்திலயுமே நம்மளுக்கு தட்டி கொடுத்து போறாங்க இல்லையா, அவங்களும் நம்ம வாழ்க்கையில நமக்கு குடையாதான் இருந்திருக்காங்க
0: நிச்சயமா. வணக்கம் டீ கடை.
1: யார்
0: பேசுறீங்க? நலமாக இருக்கின்றோம். யாரு சொல்லுங்க
3: சொல்லுங்க.
1: அதாவது வந்து நீங்க பேசுற அந்த வார்த்தைகள் தான்
0: சொல்றேன் நிச்சயமா ஆறுதல்
3: கண்டிப்பா.
0: நன்றி நன்றிங்க. அதாவது யாராச்சும் நம்மளை வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டாங்களா, இந்த மாதிரிலாம் என்னோட வாழ்க்கையில நடக்குதுங்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை,
3: அந்த வார்த்தையில வந்து
0: குடை அப்படின்னு சொல்றாங்க
3: கண்டிப்பா.
0: சோ மழையில வந்து குடை எப்படி நினைஞ்சு நம்மளை காப்பாத்துதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு நம்மளுடைய தாய் தந்தை இல்ல நம்மளுடைய கணவர் மனைவி குழந்தை இந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தி இருக்க அத்தனை பேரும் குடையாக நின்று நம்மளை வந்து காப்பாத்தணும் அப்படிங்கறது அடுத்த லைன் வந்து நான் வாகினி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க வாகினி.
3: அதாவது என்னன்னா நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு குடை தான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆபீஸ் போறோம், இல்ல நம்ம படிச்ச இடத்துல நம்ம ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு நம்ம போறோம் அப்படின்னாலுமே நமக்கு யாருனே முகம் தெரியாத நபர்கள் வந்து அங்க நமக்கு என்னவா இருப்பாங்க, குடையா இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க
0: நிச்சயமா. சோ இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க நமக்கு வருவாங்க, வந்து நம்மளுக்கு குடையாக இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறத தாண்டி நம்மளும் நிறைய பேர்த்துக்கு குடையாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம நினைச்சிரோம். 7:14 20 நொடிகள் ஆகிவிட்டது. சோ நம்ம வந்து டீ கடையில சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான டீயும் குடிச்சிட்டு கூடவே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்து டேபிள்ல பார்த்தா ஒரு உளுந்த வடை ஒண்ணு இருக்கு சூடா, அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க, பார்சல் பண்ணிருங்க. ஏன்னா இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு சூடா ஒரு டீயும்
3: ஒரு உளுந்த வடையும்
0: ஒரு உளுந்த வடையும் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது.

0: உங்க ஐஸ்வர்யா மற்றும்
1: நான் ஆர்ஜே வாஹினி தனிஸ்லாஸ்.
0: எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளுங்க. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது
1: தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 400 மேற்பட்ட இளையோருடன் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்கள் முந்தைய ஆட்சிக் காலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது அப்பகுதிகளில் வளர்ச்சியை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராம மக்களின் நாட்டு பற்று போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் காஷ்மீர் சென்றது மறக்க இயலாத அனுபவத்தை வழங்கியதாக தமிழகத்தின் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி காவ்யா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம். விச் இஸ் வைப்ரன் வில்லேஜ் ப்ரோக்ராம்காக 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோல வந்து இருந்துச்சு. 3 days வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாங்க. ஒரு 7 days கேம்ப் வந்து டோட்டலா வந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். ஐடிபிபி கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். இந்தோ திபெத்தியன் பார்டர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா மாணவர்களுக்கு வந்து சவுத்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜ் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ பார்டர்ஸ் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
0: பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பதிலடி கிடைக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் வருமானவரித்துறை அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் எரிசக்தி துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் எரிசக்தி துறையில் இந்தியா வலி

0: தலைமைமிக்க நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக புதுதில்லியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். அவை நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமின் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக பிரதமர் இன்று தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் முதலமைச்சருடன் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் திரு சர்பானந்த சோனோவால் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா கூறியுள்ளார். இன்று இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மணிப்பூரில் அமைதியும் நல்லிணக்கமும் நீடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு அஜய்குமார் பல்லா கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் 144 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வயது மூப்பு காரணமாக தாம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு சித்தராமையா தெளிவுபடுத்தினார். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை 87% விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதுவரை 60% விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கன்வார் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீரட் மண்டலத்தில் மட்டும் 4 தற்காலிக காவல் நிலையங்களும் 56 தற்காலிக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யாத்திரை தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் இவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4000-க்கும் மேற்பட்டோர் இன்று அமர்நாத் யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றனர். ஜம்மு முகாமிலிருந்து 166 வாகனங்களில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சிம்பாப்வே சற்றுமுன் வரை 8.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 81 ரன் குவித்தார். பிராட் எவன்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான இந்திய அணி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள 3 நாள் தீவிர பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி

0: வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லுக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்கவும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை போட்டு பாலித்தீன் பைகளில் நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். ட்ரைகோடர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இடவும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இடவும். ட்ரைகோடர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இடவும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகை உரித்து முட்டு கொடுத்து விட்டம் கட்டவும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்கவும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்யவும். வாடல் நோய் தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ எருவுடன் கலந்து இடவும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமிதாக்சின் என்ற மருந்தை ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். இலைக்கருகல் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசெஃப் என்ற மருந்தை 0.5% என்ற அளவில் தெளிக்கவும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிடவும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து, கோயமுத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம்.
1: முனைவர் ஏ. கார்த்திகேயன் இவர் கோயமுத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தில் வன பாதுகாப்பு துறையின் தலைவராகவும் விஞ்ஞானியாகவும் பணியாற்றி வருகிறார். தாவரவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். வன நோயியல் மற்றும் உயிர் உரங்களில் 26 வருட ஆராய்ச்சி அனுபவம் பெற்றவர். சிம்லாவில் உள்ள இமாலயன் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். மரங்களில் ஏற்படும் பல நோய்களுக்கு ஆராய்ச்சி மூலம் தீர்வு கண்டுள்ளார். சிறந்த ஆராய்ச்சியாளருக்கான தமிழக அரசின் சுற்றுச்சூழல் விருது பெற்றவர். 4 புத்தகங்கள், 29 ஆராய்ச்சி கட்டுரைகள், சர்வதேச அளவில் 30 ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் தேசிய அளவில் 60 ஆராய்ச்சி கட்டுரைகள் பதிப்பித்துள்ளார். பல நாடுகளில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் பங்கேற்று ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார். பல ஆராய்ச்சி மாணவர்களையும் இவர் உருவாக்கியுள்ளார்.
2: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த சவுக்கு பத்தியும் சவுக்கில் உள்ள என்ன நோய் பிரச்சனைகள், பூச்சி தாக்குதல் பிரச்சனைகள் பத்தி நாம இப்ப பேச போறோம். விவசாய பெருமக்களுக்கு சவுக்குனாக்கா என்னன்னு நல்லாவே தெரியும். சவுக்கு வந்து ஒரு இன்றியமையாத வருமானம் தரக்கூடிய ஒரு மரம். பொதுவா காகிதம் தயாரிக்கிறதுக்கு இந்த மரம் வந்து பயன்படுது. இந்த சவுக்கு வந்து உடனடியா வருமானம் தரதுனால அதை ஒரு நம்ம வந்து ஒரு பணப்பயிர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மரத்தை வந்து பெருமளவில் நம்ம கடலோர விவசாயிகளான விழுப்புரம், திண்டிவனம், கடலூர் இந்த மாதிரி கடலோரத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பெருமளவில் இதை பயிரிடுறாங்க. இது எதுக்குனாக்கா காகிதம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. அந்த மரங்களை வந்து பேப்பர் கம்பெனிகள், அதாவது இந்த கரூர் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் TNPL சொல்லுவாங்க, அவங்க வந்து உடனே வந்து காகிதம் தயாரிக்கிறதுக்காக வெட்டி எடுத்துட்டு போறாங்க. அதனால விவசாயிகள் பெருமளவில் பயன்படுறாங்க. இந்த சவுக்கு வந்து எல்லா சீதோஷ நிலையிலும் தாங்கி வளரும். மழையிலும் நல்லா வரும், வறட்சியிலும் நல்லா வரும், எல்லா விதமான மண்ணிலையும் வரும். இருந்தாலும் இந்த சவுக்குலையும் நமக்கு நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் அதிகமா தென்படுது. அதுல முக்கியமா பூச்சி தாக்குதல் எடுத்துட்டோம்னாக்கா தண்டு தொலைப்பாங்கள் அப்படிங்கிற ஒரு பூச்சி தாக்குது. இது வந்து பெரிதளவு பாதிப்பை ஏற்படுத்துது. இதோட அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தண்டு மற்றும் கிளைகளில் துளைகள் காணப்படும். அது வந்து ஒரு துளையை உண்டு பண்ணி அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அந்த மரத்தையே அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்னாக்கா அந்த அரிச்சதுனால அந்த மரத்தூள்கள்லாம் வெளியே வரும். வர்ற மரத்தூள்களை வச்சுதான் இந்த தண்டு துளைப்பான் பூச்சி வந்து இதைய தாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால என்னன்னாக்கா அந்த மரங்களை நம்ம கண்காணிப்பது ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கு. மரங்கள் வந்து எப்படி இருக்கு, அது நல்ல ஆரோக்கியமா இருக்கா, அதனுடைய கலர் மாறுதா, இல்லை இது மாதிரி பூச்சி தாக்கதில் ஏதாவது துளைகள் ஏற்படுதா, இந்த துளைகள் ஏற்படுறதுனால ஏதாவது மரத்தோல் மற்றும் கழிவுகள் அல்லது கம்மு இதெல்லாமே வந்து வெளிவருதா, இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது ஒரு அவசியமாகும். இது மாதிரி கண்காணித்தாலே நம்ம மேற்கொண்டு அந்த பூச்சியிலிருந்து தாக்குதலை நம்ம குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் மற்றொரு பூச்சி

அப்படின்னாக்கா அந்த இலை தின்னும் புழுக்கள். இது வந்து இலைகள் வந்து முழுமையாக தின்னு மரமே வெறிச்சோடி காணப்படும். அப்படி மரமே வெறிச்சோடி காணப்பட்டால் என்ன ஆகும்னாக்கா அதற்கு தேவையான ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது, வளர்ச்சி பாதிக்கும். அந்த வளர்ச்சி பாதிக்கனால மரம் வந்து மேற்கொண்டு அதோடைய வளரும் தன்மையை இழந்துவிடும். இந்த பூச்சி தகவல் வந்து எப்படின்னாக்கா இந்த உயிர் கட்டுப்பாடு முறைகளை அதை நம்ம வந்து குணப்படுத்தலாம். இந்த பூச்சிகளை உட்கொள்வதற்கான சில பூஞ்சைகள்லாம் இருக்குது. அதில் சொல்லப்போனால் பிவேரியா பேசியானா அப்படின்னுட்டு ஒரு பூஞ்சை இருக்குது. அந்த பூஞ்சை வந்து இந்த பூச்சிகளை வந்து சாப்பிடும். இது அப்ளை பண்ணோம்னா சாப்பிடும். இந்த பிவேரியா பேசியானாங்கிறது நம்ம வேளாண் விரிவாக்க மையங்களில் கிடைக்கும், சந்தைகளையும் கிடைக்கும். எந்த ஒரு வேளாண் விற்பனை அங்கே அடியிலும் இந்த பூச்சி தீங்கக்கூடிய இந்த பிவேரியா பேசியானா அப்படிங்கிற பூஞ்சை நமக்கு கிடைக்கும். இதையும் நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பார்த்தாக்கா கரையான், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரையான் வந்து மரங்களை வந்து பயங்கரமாக பாதிக்கும். அடி மரத்தில் முதல்ல அட்டாக் பண்ணும், அப்புறம் அது வந்து மரத்தோட பட்டைகளை அப்படியே அரித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். மரத்தோட பட்டைகளை போயிடுச்சுனாலே மரத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்புமே இருக்காது. அதனால் அது வந்து நீரை அவ்வளோ எடுக்க முடியாது. அதனால் மரங்கள் வந்து காஞ்சி போயிடும். இதுக்கு என்ன ஒரு தீர்வானாக்கா இந்த குளோரோபைரஃபாஸ் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி இருக்கு. அந்த குளோரோபைரஃபாஸ்ங்கிறது கரையான முற்றிலுமாக சாகடிக்கூடியது. இந்த குளோரோபைரஃபாஸை வந்து 2.5 ml ஒரு லிட்டருக்கு கறந்து அதை மரங்களில் மேலேயும் அந்த அடிப்பக்கத்திலையும் தெளிச்சோம்னாக்கா இந்த கரையானுடைய பாதிப்பு முற்றிலுமாக முடிஞ்சு போடும். அதில் இந்த கரையான் ஒரு தடவை போயிடுச்சோம்னாக்கா அப்புறம் மறுபடியும் இந்த வேரை தாக்கிறது அப்புறம் மரத்துக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கறதெல்லாம் இருக்காது. இந்த சவுக்கு மரத்தில் இந்த 3 வகை தான் ரொம்ப மெயினான பூச்சி தகவலாக இருக்கு. ஒன்று வந்து தண்டு தொலைப்பான், அப்புறம் இலைகளை திங்கும் பூச்சிகள், அப்புறம் கரையான். அப்புறம் மேற்கொண்டு அது பெரிய அளவில் பூச்சிகள் தாக்குறது இல்லை, ஏன்னா சவுக்கு வந்து ரொம்ப உறுதியான ஒரு மரம். அப்புறம் நோய்களை பற்றி பார்த்தோம்னா, பூச்சி தகவல் பார்த்துட்டோம், நோய்களை பற்றி பார்த்தோம்னாக்கா அதில் முக்கியமானது வேரழுகல் நோய். இந்த வேரழுகல் நோய் வந்து பெருமளவில் நீர் தேங்குவதால் வரக்கூடியது. பிளான்டேஷனில் இருக்கும், அது நீர் தேங்குறதுனால வரக்கூடியது. அந்த நீர் தேங்குறதுனால என்ன ஆகுதுனாக்கா பூஞ்சைகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். நீர் தேங்குறதுனால வேரை சுற்றி பூஞ்சைகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த பூஞ்சைகள் வந்து வேரை வந்து அட்டாக் பண்ணும், ஏன்னாக்கா அவைகளும் சாப்பிடணுமில்ல ஏதாவது பொருளை, அட்டாக் பண்ணும். ஆனால் அட்டாக் பண்ணாக்க என்னாகும், வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அதில் நமக்கு அந்த மரங்களையே வந்து ஒரு ஸ்மெல் ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து உயிரி கட்டுப்பாட்டு முறையில் தான் இதை குணப்படுத்தணும். அப்படி பண்ணுறதுக்கு என்ன உயிரி கட்டுப்பாடுனாக்கா அது வந்து ட்ரைகோடர்மா. ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற ஒரு பூஞ்சி இருக்குது. அது வந்து இந்த மற்ற நோய்களை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை பூஞ்சைகளை இவைகள் வந்து அட்டாக் பண்ணி அதை சாப்பிட்ரும். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரைகோடர்மா விரிடிங்கிறது நன்மை பயக்கக்கூடிய ஒரு பூஞ்சியும் கூட. பெருமளவில் அது நிலத்தில் வளர்றதுனால மேற்கொண்டு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகள் அல்லது வேறு காரணிகள் அது வந்து மரங்களை அது அண்டவிடாது. இன்னொன்று வந்து இது ரொம்ப நன்மை பயக்கூடிய பூச்சி. இது வந்து பயன்படுத்தினாலும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, மண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு உயிரி கட்டுப்பாட்டு முறையாக இருக்கும். அப்புறம் பார்த்தாக்கா இப்போ சமீப காலத்தில் வாடல் நோய் வந்து பெரிய அளவில் வந்துட்டுருக்கு. இந்த சவுக்கு மரங்களில் அவைகள் வந்து பொதுவாக இந்த கடலோர பகுதியில் வளரக்கூடிய சவுக்கு மரங்கள ரொம்ப தென்படுது. இந்த வாடல் நோய் வந்து எதனால் வருது அப்படின்னாக்கா ஒரு பாக்டீரியாவோடைய தொற்றுனால வருகிறது. இதனுடைய அறிகுறி என்னென்னு பார்த்தோம்னாக்கா முதல்ல வந்து இலைகள் வந்து மஞ்சளாக மாறும், அந்த பச்சையும் போயிட்டு மஞ்சளாயிடும். அந்த மஞ்சள் வந்து பின்னால் பழுப்பு நிறமாயிரும், பழுப்பு நிறமாயி அப்படியே காஞ்சி உதிர்ந்து போயிடும். இது வந்து அந்த வாடல் நோயோட அறிகுறி. அப்படியே செடி வந்து வாடி அப்படியே கீழே இலைகள்லாம் கொட்டி போடும். இதுக்கு வந்து நம்ம ட்ரைகோடர்மாவை பயன்படுத்தலாம். இந்த ட்ரைகோடர்மா வந்து பவுடர் வடிவத்திலும் கிடைக்குது, திரவ வடிவத்திலும் கிடைக்குது. திரவ வடிவத்தில் யூஸ் பண்ணும்பொழுது அது நல்ல ஒரு சிறந்த ஒரு எஃபெக்டை கொடுக்குது, நல்ல விளைவை கொடுக்குது. அதனால் திரவ வடிவத்தில் உள்ள ட்ரைகோடர்மாவை நம்ம கொஞ்சம் தண்ணியில் கலக்கி, அதாவது ஒரு பகுதி ட்ரைகோடர்மாவும் ஒரு பகுதி தண்ணியும் சேர்த்து கலக்கி வேர்ல படுற அளவுக்கு அதில் நம்ம ஊற்றிட்டோம்னாக்கா இந்த வாடல் நோய் வந்து பெருமளவில் கட்டுப்படுத்தும்.

0: வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு

0: சவுக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் வன பாதுகாப்பு துறையின் தலைவர் மற்றும் விஞ்ஞானி முனைவர் ஏ. கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்கள்.
1: இன்னொன்னு விஷயம் பார்த்தாக்கா, இந்த சவுக்கு மரத்துல பிராங்கியா அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி இருக்கு. இது வந்து இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரி. இந்த பிராங்கியா வந்து நைட்ரஜன் நிலையில் நிறுத்தி அந்த நைட்ரஜனை வந்து மரங்களுக்கு சப்ளை செய்யும், விநியோகிக்கும். வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை அதை வந்து நிலைநிறுத்தி மரங்களுக்கு விநியோகிக்கும். அதனால என்னங்கனாக்கா, இந்த நைட்ரஜன் வந்து தேவையான அளவுக்கு அதுக்கு கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம இந்த பிராங்கியா வந்து முண்டுகளை அந்த வேர்ல ஏற்படுத்தும். அந்த வேர் முண்டுகள்ல என்ன பண்ணாக்கா, மேற்கொண்டு அந்த மற்ற தீமை விளைவிக்கூடிய பூஞ்சைகளையோ அல்லது பாக்டீரியாவிலையோ அண்டவிடாது. அதனால நம்ம பிராங்கியாங்கிற ஒரு நுண்ணுயிரியும் நம்ம அதில் உட்புகுத்த வேண்டும். அப்படி உட்புகுத்திட்டோம்னா பிராங்கியா, ட்ரைகோடர்மா, இந்த நன்மை வைக்கக்கூடிய இந்த நுண்ணுயிரிகளை நம்ம உட்புகுத்திட்டோம்னா மேற்கொண்டு எந்த விதமான நோய்களும் இதுக்கு வராது. மேலும் இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இந்த மரங்களுக்கு வருவதை நம்ம காண முடியும். எல்லாத்துக்கும் மேலே வருமுன் காப்பதுங்கிறது ஒன்று இருக்கு. இதில் வந்து இந்த பூச்சி மற்றும் நோய்களை தவிர்க்கிறதுக்கு சில நடைமுறைகளை வந்து நம்ம பின்பற்றணும். அதில் முக்கியமானது வந்து மரத்துக்கு மரம் இடைவெளி விட்டு நம்ம நட வேணும். 4 அடி இடைவெளியில் அந்த மரங்களை நம்ம நட வேணும். விவசாய பெருமக்கள் இது வந்து முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேணும். ஏன்னாக்கா இந்த இடைவெளி இருந்தால் தான் நம்ம சூரிய ஒளி நிறைய கிடைக்கும். அப்போ அந்த சூரிய ஒளி நமக்கு நிறைய கிடைச்சாலே அந்த சூரிய ஒளியினால மரங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒளிச்சேர்க்கை கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தீமையை பயக்கூடிய நுண்ணுயிரிகளையும் அந்த சூரிய வெளிச்சத்தில் அது காணாமல் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த தேங்கிய நீர் வந்து இந்த சூரிய ஒளி மேற்கொண்டு ஈரம் வராமல் பற்ற செஞ்சு விடும். இதெல்லாமே அந்த இடைவெளி விட்டு நம்ம மரங்களை நடும்பொழுது இந்த மாதிரி பயன்கள்லாம் நமக்கு தெரியாமே கிடைக்கும். நம்ம எந்த விதமான ஒரு செலவு செய்யாமையோ எந்த விதமான ஒரு சிரமம் மேற்கொள்ளாமையோ நமக்கு இந்த மாதிரி பயன்கள்லாம் கிடைச்சிரும். மேலும் வந்து மரங்களை வந்து ரொம்ப கண்காணிப்பது ரொம்ப முக்கியம். மரங்களை எப்படி கண்காணிக்கணும்னாக்கா, டெய்லி வந்து மரங்களை வந்து போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்த மரங்கள் வந்து ஏதாவது பூச்சி தாக்கியிருக்கோ அல்லது இலைகள் வந்து ஏதாவது வேறுபட்டு காணப்படுதோ அல்லது இலைகளுடைய வண்ணம் மாறி இருக்கோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா சில நிபுணர்கள்லாம் இருக்க, மரம் வளர்க்கக்கூடிய நிபுணர்கள், நோய் வல்லுநர்கள், அப்புறம் பூச்சியை கட்டுப்படுத்தும் வல்லுநர்கள், நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள் இவர்களை அணுகுனா கூட அவங்க வந்து நல்ல தீர்வு சொல்லுவாங்க. அதனால இந்த விவசாய பெருமக்கள் சவுக்கு வளர்க்கும் பொழுது இது முக்கியமாக இதை கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு உண்டான இந்த நான் சொன்ன வழிமுறைகளை கேட்டு அதுபடியும் நீங்கள்

பயன்பெறுவீங்கிறது நான் நம்புறேன். இன்னொரு தகவல் விவசாய பெருமக்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னாக்கா, இந்த சவுக்குகளை வந்து வீரியமான சவுக்குகளெல்லாம் எங்களுடைய நிறுவனம் வனமரபியல் மற்றும் மரப்பிருக்கு நிறுவனம், இது வந்து கவுளிபுரம் சாலையில் ஆர்எஸ்புரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த நிறுவனம் வந்து சவுக்குகளை வந்து வீரியமான, வீரியம் என்று சொன்னாக்கா நல்லா விரைவாக வருமானம் தரக்கூடிய சவுக்கு மரங்களை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பொதுவாக வந்து சவுக்கு மரங்களை வந்து நமக்கு அறுவடை செய்யறதுக்கு 4 முதல் 5 வருடங்கள் எடுக்கும். ஆனால் எங்களுடைய ஆராய்ச்சி பிரகாரம் இந்த நல்ல மரபு ரீதியான வேகமாக வளரக்கூடிய சவுக்கு மரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் முக்கியமானது வந்து CH5 அப்படிங்கிற ஒரு ரகம். இந்த CH5 ரகம் வந்து மிக வேகமாக வளரும். ஒரு 24 மாதம், அதாவது நான் சொல்கிறது மாதம், அதாவது 2 வருஷம், 2 வருஷத்தில் வந்து நீங்கள் அதைய அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணிட்டாக்கா அது வந்து உங்களுக்கு பெருமளவு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும்.

மிக வேகமாக வளரும். ஒரு 24 மாதம், அதாவது நான் சொல்றது மாதம், அதாவது 2 வருஷம், 2 வருஷத்துல வந்து நீங்க அந்த அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணிட்டாக்கா அது வந்து உங்களுக்கு பெருமளவு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். இப்போதைக்கு ஒரு டன் சவுக்கு வந்து 8000 ரூபாய் வரைக்கும் போகுது. அதை வந்து நம்ம பேப்பர் கம்பெனிஸே எடுத்துக்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களே வந்து கண்டிப்பா ஒரு 10-15 டன் சவுக்கை வந்து அவங்க எடுத்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா திண்டிவனத்தில் உள்ள சில விவசாயிகள் எல்லாம் 140 டன் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. நல்ல வருமானத்தை இந்த சவுக்கு CH5 ஒரு ரகம் கொடுத்துருக்கு. இன்னொன்று வந்து இந்த CH5 ரகம் வந்து பேப்பர் கம்பெனிஸ் வந்து பெருமளவு பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து இந்த CH5 அவங்களோட பேப்பருக்காக சீக்கிரம் வளர்க்காக பயன்படுத்துகிறாங்க. அதே விவசாயிகளுக்கும் ஒரு மானிய வரையில் கொடுக்குறாங்க. நீங்கள் கரூரில் உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து அணுகுனாக்கா அவங்க வந்து இந்த CH5 சவுக்கிரகத்தை உங்களுக்கு ஒரு மானிய வரையில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிறுவனம் வந்து அது பிரதானமான நிறுவனம் இந்த CH5 கண்டுபிடிப்புக்கு. நாங்களும் வந்து விவசாய பெருமைகளுக்கு அதை வந்து ஒரு மானிய வரையில் நாங்கள் தர்றோம். உங்களுடைய நிலம் எங்கே இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தை அணுகி அல்லது நிறுவனத்தோடைய மெயில் ஐடியிலையோ அல்லது ஒரு லெட்டரோ எங்களுடைய இயக்குனர் வனமரவில் மற்றும் மரப்பிறக்கு நிறுவனம் கவிலிபுரம் சாலை RS புரம் கோயம்புத்தூர் என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி கேட்டாலோ அல்லது ஒரு மெயில் அனுப்பிச்சாலோ நாங்கள் அதுக்கு பதில் கொடுப்போம். இதனால் வந்து என்னாகும்னாக்கா இது ஒரு நல்ல தரமான சவுக்களும் நாங்கள் கொடுப்போம். இந்த தரமான சவுக்களை வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் பிராங்கியா மற்றும் ட்ரைகோடர்மா அப்புறம் மேற்கொண்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் நாங்கள் உட்புகுத்தி அதையும் வந்து நாங்கள் ஒரு மானியமான விலைகளுக்கு வந்து விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் விநியோகிக்கிறோம். இதனால் நிறைய பேர் பயன்பெற்றுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய இந்த CH5 என்ற ரகம் வந்து பஞ்சாப், குஜராத், வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் போன்ற பல மாநிலங்களுக்கு வந்து இது சென்றடைஞ்சிருக்கு. விவசாய பெருமக்கள் இதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை வந்து நல்லபடியாக அறுவடை செய்து வருமானமும் ஈட்டியிருக்கிறாங்க. இந்த தகவலையும் நீங்கள் விவசாய பெருமக்கள் கருத்தில் கொள்ள வேணும். வணக்கம், நன்றி.

வணக்கம். நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு? மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு. நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது? இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் லிசன் FM 103.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார்.

0: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏற்றுவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள் ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துக்கும்

மக்களும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம்பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது.
பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து

அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரிய கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நிலப் பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க இரண்டு கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலர் இணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டரக் கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 1 லட்சம் ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக

300,000-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000-க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தை கவரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கை

இறைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 7 என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 இதன் விற்பனை 6 அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏனென்று சொன்னால் நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும்
அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன.

இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சவுங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சவுங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

0: நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனை

0: யோசனைகள் வழங்க நினைத்தால் உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
2: நீங்கள்
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். டைம் கரெக்டா 8:31.

0: a Mario.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சவாஷ்
1: கவிதை.

0: இசையில் பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம்.
1: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி
2: பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேர்களை தொடர்வது இந்திய சட்ட அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் நிகழ்ச்சி. இதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு புகழ்பெற்ற இணைய பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் தகல் அவர்கள் பங்கு பெறும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் டெல்லி அஞ்சல்.
1: We bring you a talk on environmental justice, public participation and legal remedies by Shubhrajit Goswami, Program Officer, Center for Science and Environment, and Smita Harshal Salve,

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on environmental justice, public participation and legal remedies by Shubhrajit Goswami, Program Officer, Center for Science and Environment, and Smita Harshal Salve, Senior Legal Consultant, Ministry of Environment, Forest and Climate Change. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: Akashvani Koyamuthur. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது புகழ்பெற்ற இணைய பாதுகாப்பு நிபுணர் டாக்டர் பவன் தகல் அவர்கள் பங்கு பெறும் தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படிங்கிற கோவை குண்டான மூணினை பெண்ணோட 2316-312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னொரு எண் 0422-231-7046 என்ற எண்ணிற்கும் அழைத்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் வந்து தன்னுடைய விருப்பமான பாட்டாக பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ராஜேஷ் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு ஃபேஸ்புக்கில் இருந்து. அவருக்காக இதோ அந்த பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 10 மணி 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நிகழ்ச்சியில வந்து தன்னுடைய விருப்பமான பாடலை யார் கேக்குறாங்க அப்படிங்கறத கேட்டுருவோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து விஜய் ரசிகர் என் ராஜகிருஷ்ணா பேசுறேன்.
0: என்ன பாடல் உங்களுக்கு வேணும்
1: மேடம்? எனக்கு நீங்கள் கேட்ட ஒரு படத்துல இருந்து ஓ வசந்தராஜா பாட்டு வேணும் மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
1: பொன்வானம் பண்ணி தூவுதி நேரம்
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?

0: நேர்களை தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலைக எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்டே இருக்கோம். மனதோடு ரெயின்போ, உங்களுடைய விருப்பமான பாடல்களை இந்த இரவு நேரத்துல கேட்டு அதை கேட்டுட்டு தூங்கும் போதே ஒரு அலாதியான ஒரு ஆசையா இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் உங்களுடைய நிகழ்ச்சியில மனதோடு ரெயின்போல வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம அடுத்த பாடல யார் விரும்பி கேக்குறாங்க? வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: நடுப்பாளத்திலிருந்து சுசீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: படிக்காதவங்க வந்து சோடிக்கிளி எங்க பாடல் வேணும் மேடம்.
0: இதோ

ராமசாமி காளியப்பன் அன்னூர்லேருந்து அவங்க வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உயிரே உனக்காக படத்துலேருந்து பாடல் கொடுங்கன்னு சொல்லி அவருக்காக அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம் நேர்களே. இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவருக்காக வரக்கூடிய பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து வாசுதேவன் அவர் விரும்பி பாடலை கேட்டிருக்கிறாரு. அவருக்காக இதுவும் அந்த பாடல்.

0: நிலவு தூங்கும் நேரம். ஆம், இந்த மாதிரி ஒரு அழகான பாடலை கேட்டது யார் அப்படின்னா சிவசுப்ரமணியம். அவங்க ஃபேஸ்புக்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, குங்குமச்சிமல் திரைப்படத்திற்காக பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர்மானதோட ரெயின்போல வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்? இதே பாடலை யார் யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துருவோம் நம்ம ஃபேஸ்புக்ல. ஆதித்யா விரும்பி கேட்டிருக்கிறாரு, அதே போல முனிராஜ், வேற யாரு, கிருஷ்ணராஜ், இவங்க எல்லாத்துக்காகவும் அந்த பாடல் வரப்போகுது. கேட்போமா?

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நம்ம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சியும் மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவான

நம்ம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சியும் மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக நமக்காக மௌனராகம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் இப்போ நம்ம இப்போ ரெயின்போ கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்குமாகவும் வந்துட்டே இருக்கு. இந்த இரவு இனிமையாக அமையட்டும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. காலை 6 மணிக்கு காலை தென்றல் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 90 அதிகாரம் விருந்தோம்பல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சுரேஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள். டி எல் மகாராஜன், ராஜ் சீதாராமன், எஸ்எஸ்ஏ வாகித் எஸ் சரளா, திருத்தணி என் சுவாமிநாதன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, அதில் இடம்பெறுகிறது திரை இசை, 7:15 தமிழில் செய்திகள், 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் தில்லி அஞ்சல், 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் என் மாலத்தி அவர்கள், 7:40 நம்மை சுற்றி, 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள், 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 இது உங்கள் சாய்ஸ், 10:02 போபோமா ஊர்கோலம், 11:00 இன்றைய நேயர், 10:30 கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை தொடர்ந்து, 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12:00 வசந்த இளம் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 வசந்த இளம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம். 1 மணிக்கு லஞ்ச் டைம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். 3:20 கிராமபோனும் 103, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:20 மயக்கும் மாலை, 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 6 மணிக்கு பூச்செண்டு, 6:30 மாநில செய்திகள், 6:40 டீ கடை இரவு 7:15 வரை, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊரும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் குமிழ் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8:05 மியூசிக் பை திபே, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து, 9:15 மயிலிறகு, 10:00 மனதோடு ரெயின்போ. நேயர்களே, இவை அனைத்தும் நாளை நமக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து சென்னை மெட்சென்றிருந்து வந்துள்ள தகவலின்படி கோயம்புத்தூரில் தட்பவெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பாலக்காட்டில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நேர்களே, இரவு 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களை, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும். முஸ்தபா
4: முஸ்தபா

ஒலித்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஆதித்யன் இசையில் கார்த்திக் பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து நாகூர் அனிஃபா மனோ பாடியது. பாடலை இயற்றியவர் பிரைசூடன், இசை இளையராஜா. கலங்கரை விளக்கமாய் நீ ஓடமாய் நான் எப்போது கரை சேர்வோம் இயக்கத்தில்.

வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. நீ அருகில் இருந்தால் போதும், நகர்ந்து செல்லும் நாட்கள் கூட வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது.

0: மீரக்கில்.
1: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. என்னத்தை சொல்லிவிட்டேன், நீ என்ன செய்யப் போகிறாய்?

செய்ததெல்லாம் போதும். இதயம் பட்ட காயம் போதும். அதற்கு மறந்துதான் வேண்டும். மறந்தும் என்னை மறந்துவிடாதே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இயற்றி இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. உன் மொழி கேட்டால் போதும், இதயத்தில் சிறகு விரிக்கும்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. எங்கோ வெகு தூரத்தில் இருந்தாலும் நினைவுகள் எல்லாம் எப்போதும் உன்னை சுற்றியே.

அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. இது குழந்தையின் தாலாட்டு, அதில் மயங்கியது அன்னையின் மனம்.

தொடரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியது. இதயத்தில் மகிழ்ச்சி தங்கியிருந்தால், எப்போதும் இன்பம் குடியிருந்தால், எல்லாம் சிறகு விரித்து பறக்கும் தானே. எண்ணங்களும்

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காத்திருக்கும் நேரமெல்லாம் கற்கண்டாய் இனிக்கிறது, காரணம் உன் வருகையை எதிர்பார்ப்பதாலா?

அடுத்த பாடல் தெய்வவாக்கு திரைப்படத்திலிருந்து வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி. எண்ணத்தை சொல்லிவிட்டால் போதுமா? எப்போது நீ சொல்வாய்? ஏட்டினில் எழுத்தினில் கொடுக்கவில்லை, என் இதயத்தில் வடித்து வைத்துள்ளேன்.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க முத்துக்குமார், செங்கல்பட்டு ரமணி வில்வம், தியாகராய நகர் ரங்கராஜன், தேனி ஹரிராம், வீரராகவன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், முரளிதரன் விழுப்புரம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அமராவதி புதூர் பிரேம்நாத், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஹேமலதா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பாபு முள்ளக்காடு. நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா.

0: 那没来。
1: நேரில் நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்
1: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா
0: சிம்ப பெலாசு.

நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க. லைலா

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராஜத்தை பாடி சின்ன கண்ணன் அழை

92.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே 202.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் 4:50. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வி. நாகையா, பி. லீலா பாடியது.

அடுத்து தெய்வம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சௌந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நேர்லே திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருவது பொண்ணுக்கேத்த புருஷன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா பாடியது.

0: நேர்லே, நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று

மேல்சாணாங்குப்பம் எம்ஜிஎம் சரவணன், எம்ஜிஎம் வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். சித்தி விநாயகம் மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

அடுத்து தேவதேவ கலையாமைத்தே சுவாதி திருநாள் கீர்த்தனை மாயாமாளவ கௌள ராகம் ரூபகதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சாணாங்குப்பம் MGM சரவணன், MGM வாசுதேவன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா PR கணேசன் அவர்கள் தவில்.
1: நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் கேட்டோம்.

0: 3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாதம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:50. இது